1027 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 26ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 2ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் நீலாம்பரி.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் DRM 80 அலைவரிசை 900

0: இதுவரை வலம் வந்தது நீலாம்பரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் 10வது குறட்பா.

கடவுளின் திருவடிகளை அடைந்தவர் பிறவியாகிய பெரிய கடலை கடப்பார். அடையாதவர் அதனை கடக்க மாட்டார்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45

வணக்கம். மாநில செய்திகள் 6:55 நாள் மலர். ஏழு மணிக்கு மலரும் காலை மலர். இதில் இளையோருக்கு நமது நிலமும் பாலைவனம் ஆகாமல் இருக்க திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். தொடர்ந்து செய்திச் செய்திகள். தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாதிரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன்மங்கள்

0: இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் இன்று கோழி வளர்ப்பு தொழில்நுட்பம், கல்வி வாய்ப்பும், பண்ணை வாய்ப்பும். ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி முதன்மையர் டாக்டர் ஏ.கே. திருவேங்கடம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. பத்து மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30க்கு இருபட பாடல்கள், நல்லவன், பத்ரி திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்க. 12:10க்கு மங்கையர் உலகம், இதில் இன்று தொட்டில் பழக்கம். 12:50க்கு பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம். 1:45க்கு மாநில செய்திகள். 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் இன்று கடற்பசு பாதுகாப்பில் உள்ள சவால்களும் தீர்வுகளும். நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30க்கு மண்ணின் மனம் கிராமிய பாடல்கள். வழங்குவோர் புதுக்கோட்டை எஸ் கலைச்செல்வி குழுவினர். 3 மணிக்கு வரும் இசை தூரல். நான்கு மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30க்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30க்கு மாநில செய்திகள். 7:00 இலக்கிய பேழையில் இன்று அறமே அச்சாணி உரை வழங்குகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள். தொடர்ந்து வள்ளலார் காட்டும் உண்மை உரை வழங்குகிறார் ஈ. ராஜேந்திரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் இன்று காலை 10:45 கேட்கலாம். 7:25 உழவர் உலகத்தில் இன்று குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள். தஞ்சாவூர் விதை சான்றளிப்புத்துறை வேளாண்மை உதவி இயக்குநர் டி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8 மணிக்கு ஃபீஃபா கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம். தொடர்ந்து இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனியராகும். 10 மணிக்கு ஞாபகம் விருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கசியில் சிஏஆர் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:00 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரலில் எஸ் பி. பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 என் சிஇஆர்டி வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:00 நீலகிரி மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச் சுடர். 10 மணிக்கு அரங்கசியில் டி வி. ராமானுஜ சார்லு அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை. வலங்கைமான் கே. தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது
1: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப்பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள், மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் அமைச்சர் திரு

0: திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை மேற்கொண்டார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமையை தடுக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராதாபுரம் கால்வாய் பாசன தேவைக்காக இன்று முதல் 138 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெளி மாநிலத்திலிருந்து போதைப்பொருள் கடத்தி வந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் விற்பனை செய்ய முயன்ற ஒருவரை காவல்துறை கைது செய்து 16 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளது. நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கெப்பேவெர்டே அணிகளுக்கிடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கிடையேயான போட்டியும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கிடையேயான போட்டியும் டிரா ஆனது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பண்.

0: Emmanuel Macron. Prime Minister Narendra Modi is visiting the French city at the invitation of French President Emmanuel Macron in what is expected to be a highly productive and wide-ranging visit. Notably, this marks India's 13th participation at the G7 summit and the Prime Minister's 7th consecutive participation. India's regular participation at the G7 summit reflects the increasing recognition of New Delhi's role and contributions in addressing global challenges related to peace, security, development and environmental sustainability. A report.
1: India's strategic importance for the G7 is increasingly being reflected in concrete economic and technology partnerships. This is evident from the recently concluded India-EU trade agreement, as well as initiatives such as Bharat Innovates in Nice and India's role as the official AI partner country at upcoming VivaTech in Paris. These developments underline how G7 countries are looking at India not only as a major market, but also as a trusted partner in technology, innovation, manufacturing, and resilient supply chains. Significantly, many of the priorities identified by the French G7 presidency, including reducing imbalance, international partnerships, and artificial intelligence, closely align with India's strengths and interests. Ankit Kumar, Akashvani News, Avion, France.
0: Earlier yesterday, India and Slovakia elevated their ties to a comprehensive partnership. The two sides also linked 11 agreements to boost cooperation in key areas including labor migration, digital technology and defense, following talks between Prime Minister Narendra Modi and his Slovak counterpart Robert Fico in Bratislava. Addressing a joint press conference, Mr. Modi said, elevation of ties symbolizes shared beliefs, priorities and future.
2: हमने अपने संबंधों को कॉम्प्रिहेंसिव पार्टनरशिप का दर्जा देने का निर्णय लिया है। ये हमारे साझा विश्वास, साझा प्राथमिकताओं और साझा भविष्य का प्रतीक है। आज प्रधानमंत्री जी और मैंने हमारे सहयोग को नई दिशा और नई ऊर्जा देने पर विस्तृत रूप से चर्चा की। ऑटोमोबाइल, रेलवे, एडवांस मैन्युफैक्चरिंग और ग्रीन टेक्नोलॉजीज, इन सभी विषयों में आज हमने दोनों देशों के लोगों की भलाई के लिए कई महत्वपूर्ण निर्णय लिए।
0: President of Slovakia, Peter Pellegrini, has conferred Slovakia's highest state honor, the Order of the White Double Cross First Class, upon Prime Minister Narendra Modi. Prime Minister expressed his heartfelt gratitude to the President, the government and the people of Slovakia for the distinguished honor. Accepting the award, he noted that the honor was a tribute to the 1.4 billion people of India and to the enduring bonds of friendship between India and Slovakia. The Ministry of Youth Affairs and Sports is hosting the Viksit Bharat Youth Parliament 2026 in New Delhi. Lok Sabha Speaker Om Birla will inaugurate the Viksit Bharat Youth Parliament at the national level today. The ministry said that the initiative reimagines youth engagement with democratic processes, offering young citizens a hands-on understanding of governance, policy deliberation and parliamentary functioning. Tiny Cape Verde pulled off a stunning result in its World Cup debut, shutting out heavily favoured Spain. An impressive performance by a 40-year-old goalkeeper, Virginia, helped Cape Verde play one of the favourites to in the tournament to a 0-0 draw. And that is the end of this news bulletin.
3: நேரம் காலை 6:10.
4: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
5: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்க்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று மூன்று தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்திலே எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள், இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிகத் தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை

வகுத்தளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், ஆனால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது, தொல்காப்பிய இலக்கணம். அறம் பொருள் இன்பம் வீடு. அது என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்ட வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே பொய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும், அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை, மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழ்கின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்வார், விருந்தோம்பல் என்று சொல்லி விருந்து புறத்தான் தானுண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள் பங்காளிகள் இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும், வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பார வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு, அறத்தின் வழி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதைதான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார்,

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

ஒரே நாளில் நாம் நினைத்தது எல்லாமும் கிடைத்து விடாது, மாறியும் விடாதுதான். ஆனால் ஒவ்வொன்றும் நிச்சயமாக ஒரு நாளில் மாறும். அது நாம் நினைத்ததை விட மிக சிறப்பான ஒன்றை நமக்கு தந்து செல்லும். ஏனெனில் மாற்றங்கள் நிறைந்தது தானே நம் வாழ்க்கை.

புதியதொரு காலை இணையற்ற இறைவனே இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில்.

காலத்தை விட சிறந்த ஆறுதல் வேறொன்றும் இருந்திட முடியாது. நாட்களின் நகர்வே நம்மை பக்குவப்படுத்துகின்றன. தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ள செய்து அழுகைகளையும் ஆவேசங்களையும் அமைதிப்படுத்தி

யதார்த்தங்களை புரிய வைக்கும் ஆற்றல் காலத்திற்கு உண்டு. இதமான கீதங்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்த ராகத்தில் இனி வரும் பாடல் ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.

நமக்கு எதுவெல்லாம் மற்றவர்கள் செய்யக்கூடாது என நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாமும் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருப்பதே ஆகச் சிறந்த பண்புகளில் ஒன்று. தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் விமலா டைட்டஸ் குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளி சம்பா அமுது செய்தல், சூரணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி, 8:30 தாயார் மூலஸ்தானம் சேருதல். அரியலூர் மாவட்டம் வீரபோகம் ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8:30 அனுகை விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முற்பகல் 11:30 பூர்ணாகிதி, மாலை 5 மணிக்கு முதற்கால பிரவேசம். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் TM சவுந்தரராஜன் குரலில்.

0: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. இயற்கை தந்த வரம்தான் விவசாயம். உழவன் இன்றி இந்த உலகுக்கு இல்லை ஆதாரம். ஆம், விஞ்ஞானம் வளர்ந்தாலும் விவசாயம்தான் நம் நாட்டின் முதுகெலும்பு. உழவரின் உழைப்புத்தான் இந்த உலகின் நிலையான செல்வம் என்ற நோக்கில் பல இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி, அதிலும் குறிப்பாக முடிந்தவரை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பயிரை தேர்ந்தெடுத்து பயிர் செய்கின்றனர். ஆம், அந்த வகையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் ஆன்மீகம் அலங்காரத்திலும் சரும பராமரிப்பிலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கும் அரளிப்பூவினை ஊடு பயிராக சாகுபடி செய்து வரும் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி. ரமணி அவர்கள் தனது அனுபவங்களை இதோ பகிர்ந்து கொள்கிறார்.
2: எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்குங்க.
3: எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா?
2: பிரிஞ்சுதான் இருக்கு.
3: ரெண்டும் ஒரே மாதிரி மண் வகையா வெவ்வேறு மாதிரி?
2: ரெண்டும் வெவ்வேறு மண் வகைங்க. ஒரு இது மேட்டு பகுதி.

0: செம்மண் வகையில் இருக்கும், இன்னொன்று வந்து நஞ்சை நிலத்தில் இருக்கும்.
1: ரெண்டுத்துக்குமே தண்ணி வசதி இருக்கு?
0: தண்ணி வசதி இருக்கு. மேட்டு பகுதியில் வந்து முன்னாடிலாம் தண்ணி வறட்சி அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் என்ன பயிர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகும்போது, கள்ளக்குறிச்சியில் எனது நண்பர் வீட்டுக்கு போனப்போ ஒரு பயிற்சிக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே இருக்க கேவிகேக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அங்கே நிலைய தலைவர் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை வாங்கினேன். அவங்களோட ஆலோசனையின் பேரில் நான் இந்த பயிர் சாகுபடி பண்ணுங்க.
1: என்ன பயிர் சாகுபடி பண்ணி?
0: அரளி பற்றி அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எங்கள் ஊர் சைடில் பண்ணுறாங்க, அதை எப்படி பண்ணலாம், எதை சிறந்த முறையில் பண்ணுறதுக்கு என்ன வழின்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்தேன். பயனாகவும் இருந்துச்சு.
1: இப்போ நீங்கள் எல்லாமே உங்கள் ஊரில் நிறைய பேர் பண்ணுறாங்க.
0: இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வருமானம் தரக்கூடிய பயிராக இருக்குது. இப்போ நமக்கு வந்து எல்லா டயத்துலேயும் எல்லா பயிரும் நம்ம பண்ண முடியாது. இன்னொன்று நமக்கு டெய்லி வருமானம் கிடைக்கிற பயிராக இருக்குது.
1: சரி, இப்போ நீங்கள் இது போட்டிருக்கிறது வந்து
0: மேட்டு பகுதியில் தான் போட்டிருக்கேங்க.
1: அங்கே வேற எந்த பயிரும் இல்லையா?
0: தென்னை போட்டிருக்கேன்.
1: அப்படி தென்னை வந்து வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: தென்னை வச்சு எனக்கு ஒரு 5-6 வருஷம் ஆகுதுங்க. தென்னையோட சேர்த்து தான் அரளியும் வச்சேன்.
1: செடிக்கு நீங்க போட்டது தென்னை?
0: தென்னை தான் போட்டேன். 25-25 அடி வச்சு நான் ஸ்பேசிங் கொடுத்து பண்ணுங்க.
1: என்ன ரகம் போட்டீங்க?
0: நான் அதுல வந்து அரசம்பட்டி நெட்டை தான் கொடுத்தேன். நெட்டை தான் போட்டேன். ஏன்னா அது லைஃப் கூட வருங்க சார். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும்.
1: 80 வருஷத்துக்கு அப்பாட்டு இருக்கும்
0: இருக்கும். நமக்கு வந்து
1: தாண்டி தலைமுறையும் அதை பயன்படுத்திக்கலாம்
0: கண்டிப்பா.
1: எத்தனை மரம் வச்சிருக்கீங்க?
0: நான் 75 மரங்க, 2 ஏக்கர்ல அது பயிர் பண்ணிருக்கேன். 150 மரம் வச்சிருக்கேன்.
1: சரி, இப்ப ஃபுல்லா 2 ஏக்கர் அந்த மேட்டு மரம் ஃபுல்லாவே
0: வச்சிருக்கீங்க? வச்சிட்டேன்.
1: காப்பு வந்துருச்சு 5 வருஷம் ஆச்சு.
0: 5 வருஷம் இப்பதான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க.
1: ஓரளவு விலையும் பரவாயில்ல.
0: விலையே பரவாயில்ல. தேங்காய் இப்ப நல்ல ரேட் போயிட்டு இருக்குங்க.
1: சரி,
0: எனக்கு வந்து அப்ப நீர் பற்றாக்குறை இருந்ததுனால மேட்டு பாகங்களை என்ன செய்ய முடியுமோ, வறட்சியில என்ன பண்ண முடியுமோ, அந்த மாதிரி பயிர் தான் பண்ணிட்டு இருந்தோம்.
1: சொட்டு நீர் மாதிரி ஏதாவது போட்டுருக்கீங்களா?
0: சொட்டு நீர் மாதிரி போடலங்க. இது வந்து செடிக்கு செடி ஓஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் பாய்ச்சேன். இப்ப அரளி வச்சதுக்கு அப்புறம் ட்ரிப் போட்டுட்டேங்க. தோட்டக்கலை துறையில ட்ரிப் போட்டாச்சு. மானியம் வாங்கி போட்டிருக்கேன் தோட்டக்கலை
1: துறையில. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு இதை ஆரம்பிச்சீங்க அதை சொல்லுங்க.
0: தென்னை வைத்த அடுத்த வருஷத்துல இருந்தே நான் இதை போட்டேன். ஏன்னா இதுக்கு கொடுக்கற நீர் சத்து பிளஸ் சத்து என்னென்ன நம்ம உரம் கொடுக்கறோமோ அது தென்னைக்கு எடுத்துக்கும். நம்ம வந்து இது 5 வருஷம் கேப் இருக்கு இல்லைங்களா. இப்ப தென்னை காப்புக்கு வர 5 வருஷத்துல நம்ம இடையில ஏதாவது நம்ம வருமானம் எடுக்கணுங்கிறதுக்காக அரளிய வந்து நான் இடையில போட்டேங்க.
1: அரளி அதுக்கான நாத்து இதெல்லாம் எங்கிருந்து வாங்கினீங்க? அதுக்குன்னு ஏதாவது
0: நர்சரியில தாங்க பார்த்தாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா செவ்வரளி, ரோஸு, வெள்ளை 3 ரகம் இருக்குங்க. அது இல்லாம டிஎன்ஏவில கோ1 ரகம் நல்ல மகசூல் தர ரகமா இருக்கு. அது இல்லாம நான் நர்சரியில வாங்கும் போது செடி ஒரு 20-25 ரூபாய்க்கு
1: வாங்கினேங்க.
0: அதை வாங்கி பயிர் பண்ணி இப்ப நானே ஓரளவுக்கு அதுல இருந்து நாத்து எடுத்து அடுத்தது பக்கத்துல யாரு கேட்டாலும் நம்ம நாத்துல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்.
1: ஓ, நீங்க இப்ப நாத்தும் கொடுக்கற அளவுக்கு இதாயிடுச்சு.
0: ஆமா.
1: சரி, இப்ப நம்ம ஒரு வாட்டி வச்சோம்னா இது எத்தனை வருஷத்துக்கு நமக்கு செடி வந்து? நமக்கு
0: 15-20 வருஷத்துக்கு நமக்கு இந்த செடி இருக்குங்க.
1: ஓ, நம்ம வச்சதுல இருந்து எவ்வளவு நல்ல முத பூ வந்து?
0: 6-7 மாசத்துல நமக்கு பூ வர ஆரம்பிச்சிருங்க.
1: ஓ சரி, அந்த முத 6 மாசம் நீங்க என்னென்ன விஷயம்லாம் செஞ்சீங்க அத சொல்லுங்க.
0: முத 6 மாசத்துல நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 10 டன் தொழு உரமும் அது கூட சூடோமோனாஸ் ட்ரைகோடெர்மா விரடி எல்லாம் கலந்து நான் தொழு உரமா வச்சு இனிஷியலா 2x2 குழி எடுத்து அதுல வந்து செடி வைக்க ஆரம்பிச்சேன்.
1: எவ்வளவு இடைவெளியில வச்சீங்க செடிக்கு?
0: செடி 5 அடிக்கு ஒரு இது வச்சோம். அப்ப நான் வைக்கும் போது பாத்தீங்கன்னா வரிசையாவே லென்த்துக்கு குழி எடுத்துட்டேன் ஜேசிபி மூலியமா. 2 அடி
1: ரெண்டு தென்னமர வரிசைக்கு நடுவுல வந்துரும்.
0: ஆமா, 2 வரி வந்துருங்க. 25 அடி இடைவெளியில தென்னமரம் வச்சிருந்தேன். இடையில வந்து 2 வருஷம் நான் அரளி செடி வச்சிருந்தேங்க.
1: ஓ, சோ இப்ப எல்லா வருஷமும் மரம் தோட்டம்
0: ஃபுல்லா வச்சாச்சுங்க.
1: சரிங்க.
0: இந்த செடி வைக்கிறதுனால என்ன பயன் பாத்தீங்கன்னா சார், நான் வந்து ஆடு மாடு தொந்தரவு இல்லைங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நச்சுத்தன்மை செடி சாப்பிடாது, அதனால பராமரிப்புங்கிறது பெருசா இல்ல. செடி வச்சு நம்ம இடைவெளியில களைக்கொல்லி மாதிரி அடிச்சு களையை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்.
1: வருடம்
0: ஃபுல்லாவே நமக்கு இது பூ வர ஆரம்பிச்சிருங்க சார். 6வது மாசத்துல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பூ வருடம் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கும். முதல் வருடம் வந்து செடி சின்னதா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈல்டு கம்மியா இருக்கும். ஈல்டு கம்மியா இருக்கும் பொழுது ரேட் வந்து பாத்தீங்கன்னா சந்தை வாய்ப்பு இது வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி சீசன்ல பணம் கிடைக்காதுங்க. பூ வந்து ஒரு கிலோ உற்பத்தி செலவு வந்து 60 ரூபாய் ஆகுதுங்க. செடியில இருந்து பறிச்சு அது நம்ம மார்க்கெட் கொண்டு போகும்போது 60 ரூபாய் வரைக்கும் நமக்கு முதலீடு செலவாகுது. இது வந்து 100-120 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வித்துச்சுனாதான் நமக்கு வருமானம் கிடைக்கும். ஆனா நமக்கு சில சமயம் சீசன்ல பாத்தீங்கன்னா 200-250-300 ரூபாய் வரைக்கும் இது போகுது. நமக்கு வந்து விழா காலங்கள் சிறப்பு நாட்கள் அஷ்டமி அமாவாசை ஆடி மாசங்கள்லாம் இந்த அம்மனுக்கு அந்த விசேஷத்துல எல்லாம் நமக்கு இது நல்ல கூடுதல் விலை கிடைக்கும். பொதுவாக இது புரட்டாசி மாசத்துல

0: போயிடுவோம். சின்ன செடியா இருக்கும்போது நம்ம டைரக்டா பூ எடுத்துட்டு இருப்போம். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கவாத்து பண்ணும் போது கூடுதல் பூ நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளவு வருங்க நமக்கு அறுப்பு?
0: இப்ப நம்ம முதல் வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தாங்க இருக்கும் மகசூல். 2வது வருடம் செடி கொஞ்சம் முதிர்ச்சியான உடனே ஏக்கருக்கு ஒரு 20 to 25 கிலோ நமக்கு கிடைக்கும்
1: தினசரி.
0: தினசரி
1: இதுல நடுவில் ஏதாவது கொஞ்சம் கம்மியா வர்றதுக்கு
0: வாய்ப்பு இருக்குங்க. அதிக இந்த பனி காலத்திலயும் கோடை காலத்திலயும் நமக்கு முட்டுகள் உதிர்ற டயத்துல கொஞ்சம் குறையும்.
1: மித்தபடி இல்லைன்னா ஒரு
0: ஆவரேஜா 20 கிலோ நமக்கு கிடைக்கும்.
1: அப்போ 20 கிலோ அப்படின்னா நீங்க சொல்றப்பல வேலை ஒரு 100 ரூபா ரேஞ்சு கிடைச்சதுன்னா கூட நமக்கு ஒரு 2000 ரூபா
0: தினசரி கிடைக்கும். அதுல நமக்கு ஒரு உற்பத்தி செலவு வந்து 60 ரூபா நமக்கு செலவு போயிடுங்க.
1: இப்ப உங்க அனுபவத்தை யாராவது கேட்டாங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு சொல்றது? உங்க தொலைபேசி எனக்கு சொன்னீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட பேசுவாங்கல்ல?
0: கண்டிப்பாங்க ஐயா. 9566-98-42-17.
1: நன்றிங்க உங்க அனுபவத்தை எல்லாத்தையும் சொன்னது.
0: நன்றிங்க ஐயா.
2: அரளி செடிகளானது மண்ணரிப்பை தடுப்பதோடு காற்று மாசுபாட்டை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. தினசரி வருமானத்திற்கு உகந்த பயிராக அரளி இருப்பதால் நிச்சயம் இதில் அதிக லாபம் ஈட்டலாம் என்று தனது அனுபவங்களை இதுவரை இளம் உழவரின் வெற்றி கதையில் பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் கங்காணிப்பட்டி வி ரமணி அவர்கள். அரளிப்பூ சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் இவரை 9566-98-42-17 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியில இனி திருச்சிராப்பள்ளி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இம்மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு, கரும்பு நடவு செய்த 45 நாட்கள் கழித்து ஒரு முறை, 60 நாட்களில் ஒரு முறை, மீண்டும் 75வது நாட்களில் ஒரு முறை என 3 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கரும்பு பூஸ்டர் நுண்ணூட்ட கலவையினை தெளிப்பதன் மூலம் கரும்பின் இடை கணுக்களின் நீளம் அதிகரிப்பதால் எடை அதிகரித்து 20% வரை மகசூல் கூடும். மேலும் வறட்சியை தாங்கும் திறனும் அதிகரிக்கிறது. எனவே விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு முதல் முறை 1 கிலோ, 2வது முறை 1.5 கிலோ, 3வது முறை 2 கிலோ என 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதனுடன் ஒட்டும் திரவம் சேர்த்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்களுடைய மாவட்டங்களில் அமைந்துள்ள வேளாண் விரிவாக்க மையத்திலோ அல்லது வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களிலோ கரும்பு பூஸ்டரை பெற்று பயனடையுமாறு கரூர் புழுதேரி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும், அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்புமிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும், இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைனில் வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை அனைத்தும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97 50 98 23 94 அல்லது 97 88 85 85 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத் துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர், பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நாம கேட்டு அணிச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: 1963 ஓஸ்டாக் 6 விண்கலத்தில் உலகின் முதல் விண்வெளி வீராங்கனை வேலண்டினா தெரஸ்கோவா பயணமான நாள் இன்று. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸின் நினைவு தினம் இன்று. 1925 சுபாஷ் சந்திரபோஸின் குரு இவர் மோதிலால் நேருவுடன் இணைந்து சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார். புகழ்பெற்ற வழக்குரைஞராக இருந்தவர் சுதந்திர போராட்டத்திற்காக அதனை தியாகம் செய்தார். ஃபார்வர்ட் என்ற பத்திரிகையை ஆங்கில ஆட்சியாளருக்கு எதிராக

தங்கினார். பின் இப்பத்திரிகை லிபர்டி ஆனது. சாகர் சங்கீத் அவரது கவிதை தொகுப்பு. தன் ஈகை குணத்தால் ஏழையான இந்த வள்ளல் தன் வீட்டையும் நிலங்களையும் ஆதரவற்ற பெண்களின் நலனுக்காக எழுதி வைத்தார். அவரது இல்லம் சித்தரஞ்சன் சேவாசதன் என்ற பெயரில் மருத்துவமனையாக செயல்படுகிறது. வேதி அறிவியலின் தந்தை என போற்றப்படும் ஆச்சாரியா பிரஃபுல்ல சந்திரராயின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1944 லண்டனில் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் இவர். நம் நாட்டு மூலிகைகளை பற்றி அறிவியல் கண்ணோட்டத்துடன் ஆராய்ந்து அவற்றிலிருந்து மருந்துகள் தயாரிக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டார் பிரஃபுல்ல சந்திரராய். அறிவியல் காத்திருக்கலாம், சுயராஜ்யம் காத்திருக்க முடியாது என முழங்கி நாட்டின் விடுதலை போராட்டங்களில் அவர் பங்கேற்றார்.

0: விடுதலை போராட்டங்களில் அவர் பங்கேற்றார். கல்வியாளர், தொழிலதிபர் கருமுத்து தியாகராஜன் செட்டியார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1893. மதுரையில் தியாகராஜர் பொறியியற் கல்லூரி உள்ளிட்ட பல கல்விக்கூடங்களை நிறுவினார். தமிழ்நாடு எனும் நாளிதழை பல ஆண்டுகள் நடத்தி வந்தார். நலிந்த ஆலைகளை ஏற்று தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வெற்றிகரமாக நடத்தியவர் கலை வளர்த்த கருமுத்து தியாகராஜன் செட்டியார். இன்று காந்தியவாதி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் 100வது பிறந்த நாள். ஆண்டு 1926 உழுபவனின் நில உரிமை இயக்கம் லாஃப்டி எனும் அமைப்பின் மூலம் 10,000-க்கும் மேலான ஏழை பெண்களை நில உரிமையாளராக்கியவர். பூமிதான இயக்கத்தின் ஆணிவேராக இருந்தவர். நோபல் பரிசுக்கு இணையாக கருதப்படும் தி ரைட் லைவ்லிஹுட் அவார்ட் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றவர். படிக்கும் போதே பட்டு துணியையோ நகைகளையோ தொடக்கூடாது என முடிவெடுத்ததால் தனக்கு காந்திய வாழ்க்கை பொருத்தமாக இருக்கிறது என்கிறார் பணிவோடு. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உங்களுடைய மிகப்பெரிய உரிமை கல்வி. அதை மட்டும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீங்க. சேர்த்து வைத்த சொத்தும் செல்வமும் கூட ஒரு நாள் நமக்கில்லாம போகும். ஆனா படிச்ச படிப்பு எக்காலத்திலும் நம்மை கைவிடாது என்கிறார் நூற்றாண்டினை கொண்டாடும் மாதரசி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். நடனக்கலைஞர் நடிகை குமாரி கமலா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1934. கொஞ்சும் சலங்கை, சிவகங்கை சீமை உள்ளிட்ட 80-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே உள்ளிட்ட பாடல்களில் இவர் வெளிப்படுத்திய நாட்டிய திறனுக்காக அறியப்படுபவர்.
1: ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுகந்திரம் அடைந்து விட்டோம்.
0: எலிசபெத் மகாராணியின் முடிசூட்டு விழாவின் போது நடனமாடிய சிறப்பை பெற்றவர் குமாரி கமலா. இசைத்தமிழை உயிரோடும் உயிர்ப்போடும் வைத்திருந்த பாடகர் நடிகர் டி ஆர் மகாலிங்கம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924.

ஸ்ரீவள்ளி திரைப்படம் இவரின் திரை வாழ்வில் திருப்புமுனை. தமிழகத்தின் எல்லா திக்குகளிலும் தன் குரல் ஒலிக்காத இடமே இல்லை என்ற நிலையை தன் தனித்துவமிக்க வெண்கல குரலால் சாத்தியமாக்கியவர் டி ஆர் மகாலிங்கம். இயக்குனர் சரண் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1966. இவர் இயக்குநராக அறிமுகமானது காதல் மன்னன் திரைப்படத்தில். அதனைத் தொடர்ந்து அமர்க்களம் உள்ளிட்ட பல வெற்றிப் படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் சரண். பின்னணி பாடகர், பின்னணி குரல் கலைஞர், நடிகர் டி என் கிருஷ்ணச்சந்திரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900

நேரம் 7 மணி. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் தளராத மனமும், தோல்விகள் எவ்வளவு துரத்தினாலும் துவளாத குணமும் இருக்கணும். எப்படி காத்து புயலா மாறினாலும் அதுக்கு எதிராக மரம் எதிர்த்து நிற்குதோ, அது போல நாமும் கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் துணிவோட, உறுதியான உள்ளத்தோட சவாலா எதிர்கொள்ளணும். தளராத மனம் கொண்ட மனிதனுக்கு தடைகள் எல்லாம் வெற்றியின் விதைகளாகவும் வெற்றியின் படிக்கட்டுகளாகவும் மாறிடும் என்ற சிந்தனை துளிகளுடன் மலர்கிறது ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இளையோருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி உலகம் முழுவதும் உலக பாலைவன மாதல் மற்றும் வறட்சி தடுப்பு நாள் கடைபிடிக்கப்படுது. நிலம் சீரழிவதை தடுத்து அதை மீண்டும் வளமானதா மாற்றுவது, வறட்சியின் பாதிப்பிலிருந்து பூமியை பாதுகாப்பதுதான் இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்குதுங்க. நிலம் அது வெறும் மண் மட்டும் இல்லங்க, அது நம் தலைமுறைகளின் உயிர் நாடி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நமது நிலமும் பாலைவனம் ஆகாமல் இருக்க என்ற தலைப்புல திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள் பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க.
1: நிலம் அப்படிங்கறது மனித வாழ்வின் ஒரு அடிப்படை ஆதாரம். ஆனா இன்னைக்கு அதோடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். சோ வளமான பல இடங்கள்ல இருந்த நிலம் இப்போது அதோடைய உற்பத்தி திறனை இழந்து தாவர வளர்ச்சி குறைந்து மண் வளம் சிதைந்து வறண்ட நிலமாக மாறிக்கிட்டே வந்தா அததான் நம்ம பாலைவனமாகுதல் அப்படின்னு சொல்றோம். இது நம்மளை சுற்றி

0: கண்டிப்பாக நடந்துகிட்டு இருக்கு. காடுகள் அழிப்பு, நிலத்தடி நீரை அதிகமா பயன்படுத்துவது, ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வது, காலநிலை மாற்றம், நகரமயமாக்கல், தொழில்மயமாக்கல், இதெல்லாம் தான் இந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்ம நிலத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தன்மை உடையதாக இருக்கிறது. ஒரே நாள்ல நம்ம ஒரு பாலைவனமா நம்ம மாறிடுவோமா அப்படின்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய விவசாய நிலங்களுடைய தன்மை பாதிக்கப்படும், நீர் பற்றாக்குறை ஏற்படும், உயிரின பன்மை குறையும், கிராம மக்களின் வாழ்வாதாரம் குறையும். இதெல்லாம் தான் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை பாலைவனம் மாதிரி ஆக்குறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள். ஒரு இடத்துல நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு செய்ய முடியாமல் போகும் போது அது நமக்கு இயற்கை எதையோ ஒன்ன சுட்டி காட்டுது, அந்த வளம் இங்கே குறைந்து உள்ளது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய முசிறி தொட்டியும் இந்த இடங்கள்ல கூட நீர் மட்டம் வந்து குறைந்துட்டே வருது அப்படிங்கறத சொல்றாங்க. நாளேடுகள்ல நம்ம படிச்சிருக்கோம் விவசாய நிலங்கள் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மணப்பாறை பகுதியில கூட அதிக வெப்பம் காரணமாக வறட்சி தன்மை, நீர் தட்டுப்பாடும் இருக்கு அப்படிங்கறதையும் நாளிதழ்ல நம்ம படிச்சிருக்கோம். அந்தநல்லூர் மற்றும் காவிரி கொள்ளிடம் பகுதியில கூட பாசன வாய்க்கால்கள் நிறையவே மறைஞ்சு போய் நிலத்தடி நீரான சார்பு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் நாளிதழ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்மளை சுத்தியுமே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரையோரமா இருக்கக்கூடிய மணலோட அகழ்வு, நீர் பற்றாக்குறை, வறட்சி, காடுகளை அழித்தல், இந்த மாதிரி விஷயங்களால நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல கூட நில சீரழிவு நடந்துட்டு இருக்கு. இது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, சைனால கூட லியோஸ் பிளாட்டியூ அப்படிங்கிற ஒரு இடத்துல மண்ணரிப்பு அதிகரிச்சு வறட்சியால ரொம்ப பாதிக்கப்பட்டு மரங்கள் வெட்டப்பட்டு அளவுக்கு மீறிய மேய்ச்சலும் நடந்ததுனால அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமா சீரழிந்து கொண்டு வந்திருக்கு. அதை தடுப்பதற்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மலச்சரிவுகளில் படிகட்டு விவசாயம், அதாவது டெரேஸ் ஃபார்மிங் சொல்றாங்க, அதை ஏற்படுத்தி மரக்கன்றுகள் அதிகமாக நட்டு மேய்ச்சலை கட்டுப்படுத்தி மழைநீர் சேகரிப்பை அதிகப்படுத்தி பசுமை போர்வை உருவாக்கி இப்போ அந்த இடத்துல விவசாய உற்பத்தி உயர்ந்து இருக்கிறது. இது ஒரு எடுத்துக்காட்டு. இதே மாதிரி ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனம் தெற்கு பகுதிகளை கிரேட் கிரீன் வால் அப்படிங்கிற ஒரு திட்டமை உருவாக்கி அந்த திட்டத்தின் வழியாக பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல பசுமை வளையம் உருவாக்க கூட செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் நம்மள சுத்தி இருக்கிறது. இந்தியாவிலையும் வறண்ட மற்றும் மழை குறைவான பகுதிகளில் நீர் மற்றும் மண் பாதுகாப்பிற்காக நீர்பிடிப்பு பகுதி மேம்பாட்டு திட்டங்கள் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்ல இந்த நடவடிக்கைகள் கொண்டு வந்தாங்க. என்ன நடவடிக்கை அப்படின்னா, சிறிய தடுப்பணைகள் அமைத்தல், மழைநீர் சேகரிப்பு, காடு வளர்ப்பு, நிலச்சரிவு தடுப்பு, சொட்டு நீர் பாசனம், இதை எல்லாத்தையும் செய்யறதுனால அந்த நிலத்தை வளமானதாக ஆக்க முடியும். 1970 ரலேகன் சித்தியில வந்து கடும் வறட்சி, நீர் பற்றாக்குறை, வறுமை, மரவெட்டால் நிலச்சரிவு, மண் அரிப்பு, இது எல்லாமே இருந்தது. அப்போ அண்ணா ஹசாரே அவர்கள் கிராம மக்களை ஒன்று திரட்டி மழைநீர் சேகரிப்பு, சிறு அணைகள் அமைத்தல், சின்ன சின்ன குளங்கள் அமைத்தல், கிணறுகளை புதுப்பித்தல், மரம் நடுதல், மலச்சரிவுகளில் தடுப்பு கட்டுகள் அமைத்தல், இதை எல்லாமே செஞ்சதுனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தது, விவசாய உற்பத்தி அதிகரித்தது, வறண்ட நிலங்கள் பசுமையாக மாறின, குடிநீர் வசதி மேம்பட்டது, மக்கள் வருமானமும் உயர்ந்தது. இதனால அந்த இடம் நிலச்சீரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டு பாலைவனமாகுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு போக முன்னாடியே அந்த நிலத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 1975 பாத்தீங்கன்னா சுமார் 70 ஏக்கர் மட்டுமே பாசன வசதியோட இருந்த இடம், அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர் நிலம் வந்து பாசன வசதி பெற்றது. பாலைவனம் ஆகாமல் இருப்பதற்கு வழிமுறை அமைக்க முடியும் என்பதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நமது நிலமும் பாலைவனம் ஆகாமல் இருக்க என்ற தலைப்புல பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் முனைவர் எம் வசந்தி அவர்கள். நாம் நினைத்தால் பாலைவனமும் பசுமை வனமாக மாறும். வருங்கால சந்ததிக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்து அது பணம் மட்டும் இல்லங்க, பசுமையான நம்மளோட பூமியும் தான். மரங்களை நடுவோம், பாலைவனமாதலை தடுப்போம், வளமான எதிர்காலத்தை படைப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இளையோருக்கு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

0: வாழ்த்தாப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இனி திருச்சிராப்பள்ளியில் 1 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தங்கம் 1 கிராம் 14,071 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 280 ரூபாய்க்கும் விற்கப்படுது. பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுது. மேட்டூர் அணையோட இன்னைய நீர்மட்டம் மாலை நிலவரப்படி 79 அடியாகவும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 213 கன அடி வீதமும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுது.

தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் நாளை 17/6/2026 காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியரக மக்கள் குறைதீர் நாள் கூட்ட அரங்கில் நடைபெற இருக்கு. கூட்டத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் பெறப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள போறாங்க. எனவே தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் வழங்கி பயன்பெறலாம்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

0: நேயர்களே, உங்களின் நினைவிற்கு உங்களின் விருப்ப பாடலை காற்றலைகளில் அடுத்து செவிக்கா வர இருக்கு. ஆட்டம் போட வைக்கிற அதிரடியான பாடல்கள் இதே ராகம் நிகழ்ச்சியில். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் எடுங்க, வாட்ஸ்அப் செயலியில் உங்கள் ஊர் பெயர், 2018 பிறகு வந்த புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் தெளிவாக தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. சில நொடிகளில் தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறு தேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளாா்.

0: சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21ஆம் தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல் துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்து

0: விவாதத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 மாத கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, ஆர்ஆர்பி, ஏஎல்பி மற்றும் பணியாளர் தேர்வு ஆணையத்தால் எஸ்எஸ்சி, சிஜிஎல் போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருது. இந்த தன்னார்வ பயிலும் வட்டம் மூலம் நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்புகளில் மேலும் அதிக அளவிலான மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற பல்வேறு அரசு வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர். இப்போ ரயில்வே ஆள் சேர்ப்பு வாரியத்தால் ஆர்ஆர்பி, ஏஎல்பி மற்றும் பணியாளர் தேர்வு ஆணையத்தால் எஸ்எஸ்சி, சிஜிஎல் நடத்தப்பட உள்ள இந்த தேர்வுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் சிறந்த பயிற்றுனர்களை கொண்டு நாளை 17ஆம் தேதி முதல் தினசரி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பாடத்திட்ட வாரியாக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் மாதிரி தேர்வுகளில் மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ 1க்கு 38 ரூபாய், கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 100, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34, பச்சை மிளகாய் 44.

சுரக்காய் 24, சவுச்சவ் 36, புடலங்காய் 30, பீர்க்கங்காய் 56 ரூபாய், முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 90, சேப்பங்கிழங்கு கிலோ 1க்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 32, கேரட் 76, முட்டைக்கோஸ் கிலோ 1 50 ரூபாய், பீட்ரூட் 56, பச்சை பட்டாணி 260, காலிஃப்ளவர் பூ 1க்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 9 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1க்கு 100 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 30, ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 290 ரூபாய் மற்றும் திராட்சை 100 ரூபாய். இதுவரை கேட்டு தெரிஞ்சோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம்.

0: காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது.
1: இந்த இனிமையான காலை நேரத்துல இதமான பாடல்களோட இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

0: வணக்கம் டாக்டர். முகப்பரு எதனால ஏற்படுது? முகப்பருக்களை வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: 12-13 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் நம்மளுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு கன்சர்ன்ங்கிறது முகப்பரு. சோ இந்த முகப்பரு அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி அதோட காரணங்கள் அதை நம்ம பேசணும். ஏன் இந்த 12 அதுல இருந்து 40 அப்படின்னு சொன்னேன்? நம்மளுக்கு அந்த பீரியட்ல தான் ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்துட்டே இருக்கும். நிறைய புது புது ஹார்மோன்ஸ் இருக்கும், அதே மாதிரி அது வந்து பீக் ஆகும், கம்மியாகும், 40 இயர்ஸ்ல அகெயின் மறுபடியும் அது குறைஞ்சிரும். சோ இந்த மாதிரி இந்த ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன்ஸ்னால பிம்பிள்ஸ் வரும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி வராது, ஒரு சிலருக்கு அதிகமா வரும். சோ ஏன் இப்படி வருது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிம்பிள் வருது அப்படிங்கறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த ஹார்மோன் ஃபிளக்சுவேஷன், இன்னொன்னு டயட்ரி ஹேபிட்ஸ், இன்னொன்னு ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது உங்களோட தாய் தந்தைக்கு அந்த அளவுக்கு முகப்பருக்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட லைஃப் ஸ்டைல், சாப்பிட்றதா இருக்கட்டும், டெய்லி பிராக்டிசஸா இருக்கட்டும், ஆடை அணியறதா இருக்கட்டும், ஹேர் வாஷ் பண்றது, ஃபேஸ் வாஷ் பண்றது, இந்த மாதிரி தினசரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸுமே நம்மளோட பிம்பிள்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுல காமனா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஆயிலியா இருக்கா ட்ரையா இருக்காங்கிறத பொறுத்து பசங்களுக்கு ஒரு வகையான பிம்பிள்ஸ் வரும், பெண்களுக்கு ஒரு டைப் ஆஃப் பிம்பிள்ஸ் வரும். பெண்களுக்கு மாதவிடாய் போது பிம்பிள்ஸ் அதிகமா வரும். நம்மளோட டிராவல், நம்மளோட டயட், சிலர்லாம் சொல்லுவாங்க நான் ஒரே ஒரு பஜ்ஜி சாப்பிட்டேன் டாக்டர் நேத்து இன்னைக்கு பிம்பிள் வந்துருச்சு, ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன் இன்னைக்கு பிம்பிள் வந்துருச்சு, ஒரு ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டேன் பிம்பிள் வந்துருச்சு, அந்த மாதிரி நம்மளோட டயட்ரி சாய்ஸஸும் நம்மள அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த பிம்பிள் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முக்கியமா நம்மளுக்கு தோல்ல எந்த பிரச்சனை வந்தாலும், அது பிம்பிளா இருந்தாலும் சரி எந்த பிரச்சனை வந்தாலும், நம்மளோட வாட்டர் இன்டேக்கை தான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட் எடுத்துக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிறது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ரொம்ப கலர் நிறைய இருக்கக்கூடிய ஃபுட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது வாட்டர்மெலன், பப்பாளி, பொமோகிரானட், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி நல்ல கலர் இருக்கக்கூடிய உணவு வகைகள். இதை வந்து பச்சையா எடுக்கும்போது அதோட சத்து நமக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் டயட், பெரிஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற போது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓரளவுக்கு இந்த பிம்பிளை வந்து அதிகமா தழும்பாகாம கருமையாகாம அதை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். முடிஞ்ச வரைக்கும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால், பால் சார்ந்த பொருட்கள், பேக்கரி ஐட்டம்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், நிறைய சுகர் இருக்கக்கூடிய பொருட்கள், நிறைய சால்ட் இருக்கக்கூடிய பொருட்கள், சிப்ஸ், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எண்ணெயில பொறிச்சது, நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழம்புல போட்டது சாப்பிடலாம், எண்ணெயில பொறிச்சது அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னாலும் ஓரளவுக்கு இந்த பிம்பிள்ஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும். ஸோ பிம்பிள் வந்துருச்சு, அதை எப்படி கேர் பண்ணணும்? முக்கியமா பிம்பிள தொடக்கூடாது. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான், பிம்பிள் பார்த்த உடனே நேரா போய் கண்ணாடியில போய் அதை கிள்ளி வச்சிடறது, அது பண்ணக்கூடாது. பிம்பிள் வந்ததுன்னா அதை டச் பண்ணாதீங்க, அதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் கொடுக்கறத மட்டும் அப்ளை பண்ணும் போது மட்டும் டச் பண்ணா போதும், மற்ற நேரங்கள்ல பிம்பிளை தொடக்கூடாது. ரொம்ப ரப் பண்ணி வாஷ் பண்ணாம ஜென்டலா ஃபேஸை வாஷ் பண்ணி என்ன கிரீம் கொடுக்குறோமோ அதை வந்து ரெண்டு முறையும் போட்டு பிம்பிளை ட்ரீட் பண்ணிக்கணும். ஏன் பிம்பிளை ட்ரீட் பண்ணணும்? அது தழும்பு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் மெயினாக அதை ட்ரீட் பண்ணணும். தழும்பு விட்டுது அப்படின்னா பிம்பிள்னால வந்திருக்கிற தழும்பு சரி பண்ணுறது, பண்ணுறதுக்கு நிறைய லேசர் இருந்தாலுமே பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும், அண்ட் முழுசாக அதை சரி பண்ண முடியாது. 70% தான் நம்மளால அதை சரி பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பிம்பிளாக இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது தழும்பாகாமல் நம்ம பார்த்துக்கணும்.
0: பொடுகு தொல்லைக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி தொல்நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 1435 பசலை ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி அனைத்து வட்டங்களிலும் 25/6/2026 அன்னைக்கு வரைக்கும் நடைபெற இருக்கு. மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திருச்சிராப்பள்ளி அவர்கள் தலைமையில் ஸ்ரீரங்கம் வட்டத்திலும் மாவட்ட

பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அவர்கள் தலைமையில் திருவெறும்பூர் வட்டத்திலும் வருவாய் தீர்வாயம் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை வருவாய் தீர்வாய அலுவலரிடம் அளித்து தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்தப்பட உள்ளது. இந்த முகாமில் தொழில்துறை, சேவைத்துறை, விற்பனைத்துறை போன்ற 20க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் தகுதியுள்ள நபர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, இளநிலை மற்றும் முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் படிப்புகள் போன்ற கல்வி தகுதிகளை உடைய 18 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட வேலை நாடுனர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சுய விவர குறிப்பு, அனைத்து கல்வி சான்றுகளின் நகல்கள், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. வருகிற 19/6/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடக்க இருக்கு. இந்த முகாமில் மேலும் தகவல்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலோ அல்லது 0431-2413-510 மற்றும் அலைபேசி எண் 9499-05-5901 என்ற அலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

இனி தெரிஞ்சுக்கலாம் வானிலை அறிக்கை. மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமா இன்னைக்கு தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி மாவட்டத்தில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் சற்று உயரக்கூடும். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இந்த வாழ்க்கை நம்மளுடையது, கனவுகள் நம்மளுடையது, இலக்கு நம்மளுடையது, முயற்சி வெற்றி தோல்வி இது எல்லாம் நமக்கானது. இப்படி எல்லாம் இருக்கையில அடுத்தவங்க சொல்றாங்களே அப்படின்னு சில விஷயங்களை கேட்டு நம்மளுடைய சரியான முடிவுகளை மாத்திக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? ஆலோசனைகள் வேணா கேட்கலாம், ஆனா முடிவுகள் எப்போதுமே நம்மளுடையதான் இருக்கணும். அப்படி இந்த அழகான காலையில இன்னைக்கு நீங்க எடுக்கிற நினைக்கிற முடிவுகளை சிறந்ததா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இப்ப நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி இதயராகம். நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறதுக்கான நேரம். 938 546 102 1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நாம எல்லாமே சேர்ந்து கேட்கலாம். முதல் பாடல் கேட்டிருக்காங்க கூலி படத்துல இருந்து. யார் எங்க இருந்து அப்படின்னா வாரியங்காவல்ல இருந்து மணிசேகர், கதிரவன், வசந்தி, கழுஜிநாதன். பாட்டு குத்தலாமா?

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: அடுத்ததான் லியோ படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருப்பட்டூர்ல இருந்து மதுமிதா.

0: பத்து நிமிஷம் ஆச்சுங்க. கேட்டணிச்சிருக்கோம் மதேராகம் திருச்சி வானொலி மதிய 9:36 கிலோவாட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஜெயிலர் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டில இருந்து சமிதா, நியூட்டன், மலர்விழி, தருண் இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருக்கும், வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

கேட்டணிச்சிருக்கோம் இதயராகம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல நீர்களே. அடுத்ததா காலை மணி 8:45 வரையறுக்கு வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு மன வலிமைக்கு வித்திடும் யோகா நீர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேம்லதா அவர்கள். இதனைத் தொடர்ந்து இசை பிரியர்களுக்காக 9 வர இருக்கிறது அரங்கிசையில் இன்று CAR கணேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. இதராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க கொழும்பு கொண்டாலிருந்து ராமகிருஷ்ண விவேகம் படத்திலிருந்து.

இதயராக நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 9 மணிக்கு இசை பிரியர்களுக்காக அரங்க இசை நிகழ்ச்சியில இன்னைக்கு சிஏஆர் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வரேசியை கேட்டு ரசிக்க போறோம். அதே மாதிரி 12:10 சங்கீத சாரல்ல SV பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பாட்டை கேட்டு ரசிக்க போறோம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். நீர்களே இனி கேட்கலாம் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில். இன்று மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுநர் ஆர் பிரேமலதா அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக.

0: மணி 45 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள்தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோக கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. MSc MPhil அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது ஜூன் 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
3: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகாதான். இந்த யோகாதான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பத்தி இப்ப சிந்திக்கிறோம், பேசுறோம், செயல்படுத்துறோம். இந்த யோகாவை பத்தி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பா தான் இருக்கும்.
2: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
3: பொதுவாவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஆசனங்கள் செய்யறது, பிராணயாமா பண்றது, தியானம், கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கிறது, இது மாதிரியான

0: விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனா உண்மையாவே யோகா அப்படின்னா என்னன்னா உடல் மனம் ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நாம செய்யற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்ட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்கள்ட்ட நான் என்ன பேசணும்ன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆபரேட் பண்ற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ யோகா அப்படின்றது பொதுவா நாம நினைக்கிறது எக்ஸசைஸ் பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
1: இப்ப மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதுல உகந்ததா இருக்கு?
0: உடல்ல ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமா இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சமநிலையில, உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மனம் சமநிலையில இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த பிராக்டிஸ நம்ம ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா பண்ண பண்ண என்ன ஆகும்னா உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக, நிதானமானதாக, ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமைய நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
0: பொதுவா நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் அத மூச்சோட ஒன்றிணைந்து செய்யும் போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையும். நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோட சேர்ந்து இயைந்து செய்யும் போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா பிராணயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட பிரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு, இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸ நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பும் மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம், மனது கிட்ட எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும் நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த பிரீத்திங் அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்க டச் பண்ண முடியும். இப்ப மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. சோ அந்த மூச்சுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் பிரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு பிராணாயாமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியதுதான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பா பொதுவாவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்க சொல்லுவோம்னா அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா, தேனீக்கள் இருக்கிறாங்கல்ல, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்ட நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதுல இருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆயிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும்.
1: இப்ப மன வலிமை, உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இத நம்ம வந்து முறையா எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துட்டு போறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துல எல்லாம் யோகா ஒரு யோகியா ஆகணும் அப்படின்னா நீங்க போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்கார்ந்து பல வருடங்களாக இருந்து அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையா முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்ற பட்சத்தினால இந்த காலத்துல அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கத்துக்க முடியாதுன்ற காரணத்தினால ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஆசனாஸ், கொஞ்சம் பிராணயாமா, தியானம் செய்து அந்த நாளை துவங்கணும்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கும்.
1: இது முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரங்கள் செஞ்சா போதுமா இல்ல அதிக அளவு?

0: செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல இருக்கும்.
1: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சா இவ்வளோ கூட எஃபெக்ட், இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சா குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்க எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதுல எவ்வளவு ஆத்மாத்மா செய்றீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். ஒரு மணி நேரம் செய்யணும் இல்ல ரெண்டு மணி நேரம் கட்டாயம் நீங்க யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல மினிமம் நாங்க 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்க முழுவதுமா யோகாக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து பிளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை, மன அழுத்தம், மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
0: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பா செய்யணும், ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், அது முக்கியமா பெண்கள் அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
1: இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது, யோகாக்கு எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலா இதுல என்னன்னா சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாவே செய்யற ஒரு யோகாவை நாம வளர்ந்துட்டோம், நாம பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ இயற்கையா நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்ப நம்ம பர்பஸா யோகாவை செய்யணும்னு நமக்குள்ள திணித்து வலுக்கட்டாயமாக செய்யற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டில படுத்திருக்கும் போது பாத்திருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ள இழுக்கும் போது அதோட வயிறு வெளியில வரும், மூச்சு வெளியில விடும் போது வயிறு உள்ள போகும். அதைத்தான் நாங்க யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாவே எல்லா குழந்தைகளும் செய்யற ஒரு விஷயம், இதை நாம மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால நாங்க யோகா கிளாஸ்ல உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்ச உள்ள இழுக்கும் போது வயிறு வெளியில வரணும், மூச்ச வெளியில விடும் போது வயிறு உள்ள போகணும்னு அழுத்தம் திருத்தமா சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டா நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்துல போனா பயங்கர கவனமா டபக்குன்னு பறந்து போயிரும், ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளவு அலர்ட்டா விழிப்புணர்வா இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. சோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மைய உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம், நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
0: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போது, ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்?
1: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும், 30 செகண்ட்ஸ்குள்ள அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில இருக்கவங்கள நிதானமா கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேற எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்கு, ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறைய இருக்குது. அதுல ஆக்டிவா சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ள கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா செய்யக்கூடிய யோகாஸ். பிரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபாலபதி பிரீத்திங், டாக் பிரீத்திங் இப்படி பிரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதுல இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. பிளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா பிராணாயாமால இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்க எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்க, இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்க ரெகுலரா கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இந்த மனசுல ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, அதாவது நினைச்சத சட்டுன்னு செஞ்சு முடிக்கணும்ன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோட நின்னு பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம், அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வு அமையுது.

0: இப்ப யோகா செய்யறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
1: இந்த காலத்துல நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். சோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம் தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
0: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த

0: உணர்வுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமலாதேவி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேரம்

நேரம் 9 மணி. நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்டு ரசிக்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் CAR கணேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை. முதலில் ஆனந்தாம் கிருதவர்ஷினி என தொடங்கும் தீட்சிதர் கீர்த்தனை, அமிர்தவர்ஷினி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசையில் இனி ராமநன்னு புரோபவரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹரி காம்போதி ராகம் ரூபக தாளம்.

நேரம் 9:28. அரங்கிசையில் இன்று சிஏஆர் கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி சேவிக்க வேண்டுமையா எனத் தொடங்கும் முத்து தாண்டவர் பாடல் ஆபோகி ராகம் ஆதி தாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இரண்டு நாடுகள் பயணத்தின் மூன்றாவது கட்டமாக பிரான்ஸ் ஏவியானிற்கு இன்று வரும் பிரதமர் G7 நாடுகள், நட்பு நாடுகள், உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஆலோசனைகளில் ஈடுபடுகிறார். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள உறுப்பினர்களுக்கான இரண்டு நாள் புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வாகியுள்ள உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள், பேரவைக்குள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பணிகள் குறித்து காவல், வருவாய், ஊரக வளர்ச்சித்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குடிநீர் விநியோகம், சாலையோர மின்விளக்குகள் அமைத்தல் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வரும் 19ஆம் தேதி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டம் தொடர்பான பயன்கள் வழங்கும் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி June 19ஆம் தேதி நடைபெறுகிறது. திருப்பூர் காந்தி நகரில் உள்ள ஏவிபி சீனியர் பள்ளியில் மாலை 4 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்ச்சி நாடு தழுவிய முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக நடைபெறுகிறது. நிகழ்ச்சியில் தகுதியுடைய பயனாளிகளுக்கு நலன்கள் வழங்கப்படுவதுடன் திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளன. பொதுமக்கள் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் பங்கேற்று பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளது. பொறியியல் பணிகள் காரணமாக காரைக்கால் ஈரோடு பயணியர் ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக திருச்சி ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது. திருச்சி காரைக்கால் டெமு ரயில் நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரையிலும் மற்றும் 22, 23 ஆகிய தேதிகளில் திருவாரூர் காரைக்கால் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி திருவாரூர் வரை மட்டுமே இயங்கும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் திருவாரூர் திருச்சி இடையே மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஈரோடு பயணிகள் ரயில் வரும் 20, 22 தேதிகளில் கரூர் ஈரோடு இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி கரூர் இடையே மட்டும் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சவுத்தாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

புதிய வாய்ப்புங்க. நாம வெற்றியடைய திறமும் மட்டும் போதாது, உற்சாகமும் தேவை. நாம திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல உங்க காலை பொழுத உற்சாகமூட்ட துள்ளல் இசையோட வருது போடு ஆட்டம் போடு.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வருது வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து இருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம்.

ஆட்டம் போட வைக்கும் பாடல்களோட கேட்டிருக்கீங்க நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இது போடு ஆட்டம் போடு. உங்களை அடுத்ததா ஆட்டம் போட வைக்க வர பாடல் நிலவே முகம் காட்டு திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லு கார்த்தி.
1: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
0: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
1: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
0: ஆமா.
1: இந்த

0: பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலை தான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: நம்ம கூட இதுவரைக்கும் முதல் அலைவரிசை நேயர்கள் இணைஞ்சு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சாங்க. அவங்களுக்கு இப்போ நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. நன்றி நேயர்களே.

நேரம் 10:30. இப்போ நாம் இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்கள் இனி கேட்கவிருப்பது ஒருபட பாடல்களில் பத்ரி திரைப்படத்திலிருந்து ரமணா கோகுலா இசையில் அமைந்த பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் பாடல் ஒலிக்கிறது ஸ்ரீனிவாஸ் சுனிதா சாரதி குரல்களில்.

0: நேர்கள் இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள்.
1: இலக்கிய பேழை. வணக்கம் நேர்களே. பொதுவாக வாழ்க்கை சக்கரம் என்று சொல்லுவோம். அது நிலையாமையை உணர்த்தும் என்பதால் இத்தொடர் மனிதருக்கு மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் பொருந்தும். அப்படியானால் இவ்வுலகில் நிலைத்து நிற்பது எது என உரைக்க இணைகிறார் கவிஞர் க. புத்திரசிகாமணி அவர்கள்.
2: நிலையாமை என்பது உலக இயற்கை. இங்கே உள்ள எல்லாமே ஒரு நாளில் அழிந்து போவதுதான். மறையக்கூடிய தன்மை உடையதுதான். மழலைப் பருவம் மாறி விடலைப் பருவம், விடலைப் பருவம் மாறி காலைப்பருவம், காலைப்பருவம் மாறி முதுமை என்று எல்லாமே நம்மை விட்டு சென்று விடும் தன்மை கொண்டதுதான். இதைக் கண்ட ஞானிகள் ஊத்தை குழியிலே மண்ணெடுத்து உதர புனலிலே உண்டை செய்து வாய்த்த குயவனார் செய்த பாண்டம் இது வரையோட்டுக்கும் ஆகாதென்று ஆடாய் பாம்பே என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். நிலைக்கும் தன்மை உடையது எது? அறம் மட்டும்தான். அன்பு ஒருவரிடம் இருந்தால் பிறருக்கு உதவி செய்யும் மனம் இருக்கும். அப்போது அறம் செய்வான், அதாவது தர்மம் செய்வான். நிலையான தன்மை அந்த அறத்திற்குத்தான் உண்டு. ஆகவே அறன் வலியுறுத்தல் என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதினார். இல்லை இல்லை, வலியுறுத்தினார் என்றே சொல்ல வேண்டும். நிலையாமை என்ற அந்த அதிகாரத்தில் ஒரு குறட்ப, அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கிய செயல், குறள் எண் 333. இந்த குறளுக்கு எல்லா உரையாசிரியர்களும் நிலையில்லாத தன்மை உடையது செல்வம் அது பெற்றால் நிலைத்து நிற்கக்கூடிய அறத்தை அல்லது தர்மத்தை செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது போல வள்ளுவர் நிற்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கிய செயல் என்றே எழுதியிருக்கலாம். இலக்கணம் கூட சரியாக இருந்திருக்கும். ஆனால் அவரின் உவமை நயம் எனக்கு வேறு விதமாக சிந்திக்க வைத்தது. இந்த குறளின் முதல் சீர் அர்க்கா. இது இரண்டு சொற்களின் கடைக்குறைகள் ஒன்றாகி இடவளம் மாறி சிதைந்து கிடக்கிறது. அர் என்ற சொல் அற்ற என்ற ஒரு தனி சொல் ஆகும். கா என்ற சொல் கால் என்ற ஒரு தனி சொல் ஆகும். இந்த இரண்டு சொல்லையும் இடவளம் மாற்றி காலற்ற என்று போட்டு படியுங்கள். காலற்ற இயல்பிட்டு செல்வம் அது பெற்றால் ஆங்கே செயல் என்று வரும். அதாவது செல்வம் என்பது காலில்லாத இயல்புடையது, அது பெற்றால் கால் உடைய நிலையான அறத்தை செய்யுங்கள், நிற்கக்கூடிய அறத்தை செய்யுங்கள், பிறவி துயரற்று பேரின்ப வீடடைவீர் என்பதுதான் இதன் உட்பொருள். செய்யுள் இலக்கணப்படி ஒரு வெண்பாவிற்கான இலக்கண விதிகளுக்கு

0: பட்டு அர்க்குப என்று இரண்டாம் அடியின் முதல் சீருக்கு எதுகையாக முதல் அடியின் முதற்சீர் அர்க்கா என்று முறை மாறி தலைதட்டும் என்பதால் கடைக்குறைகளாகி வந்திருக்கிறது. கால் என்றால் நடக்கும், அதுவும் இடமிட்டு நகருமே என்று கேட்பீர்கள். நடக்கும் கால்கள் அல்ல இது, இது நிற்கும் கால்கள். நடை என்பது கூட சுழற்சியே, கால்கள் சக்கரங்களே. நாம் இருக்கும் இந்த நாற்காலி, எழுதுகின்ற இந்த மேசை எல்லாம் கால்கள் உடையது, நிற்கிறது. இங்கே கால் என்பது ஸ்டாண்ட் என்று கொள்க. இதோ இந்த பந்து, இந்த ஆரஞ்சு பழம் எல்லாம் கோள வடிவில் இருக்கிறது. பள்ளம் இருக்கும் திசையில் உருள்கிறது, நிற்பதில்லை, உருண்டு ஓடித்தான் அது நிற்கும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கோள வடிவில் உள்ளது, அதன் இயக்கம் வட்டப்பாதையில் இருக்கிறது, சுழல்கிறது. எனவே அந்த தன்மையே நம் வாழ்க்கையிலும் ஒட்டி வந்து கொண்டே இருக்கிறது. நிலை என்றும் நிலைக்கால் என்றும் நம் வீட்டின் வாசலில் உள்ள மரச்சட்டத்தை சொல்வார்கள். அதற்கு இரண்டு கால்கள் உண்டு, கால்களை அது ஊன்றி நிற்கிறது, அதனால் நிற்கும் தன்மை உள்ளதால் நிலை, நிலைக்கால் என்பார்கள். அதுவே அதற்கு காரணப்பெயராக வந்துள்ளது. சதுரம், செவ்வகம், முக்கோணம், கரடுமுரடான எந்த ஒன்றுமே வைத்த இடத்தில் அப்படி இருக்கும். கையில் கொஞ்சம் தண்ணீரை அள்ளி வானில் தெளியுங்கள், அது ஒவ்வொரு துளியும் கோள வடிவில்தான் கீழே விழுகிறது, சதுரம் செவ்வக வடிவில் விழுவதில்லை. ஒரு மைய ஈர்ப்பு விசையை அது உருவாக்கி அதன் காரணமாக இப்படி நிகழ்கிறது. கோள வடிவம் கொண்ட எதுவுமே நிற்காது, உருளும் தன்மை உடையது. செல்வமும் அப்படித்தான் உருண்டு போய்விடும், கைமாறி கைமாறி போகும் என்பதே இந்த குறளின் விளக்கம். நம் வாழ்க்கையும் அப்படித்தான் பிரபஞ்சத்தின் இயக்கத்திற்கும் தாக்கத்திற்கும் உட்பட்டு இருக்கிறது, அதனால் உருண்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தானோ என்னவோ மக்கள் ஏதோ வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது, வாழ்க்கை ஓடுது என்றெல்லாம் கூறுகிறார்கள். இன்பம் துன்பம் என்று மாறி மாறி வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கிறது, அறம் மட்டும்தான் நிலையாக நிற்கிறது அச்சாணி போல.
1: அறத்தை வலியுறுத்த கவிஞர் க. புத்திர சிகாமணி அவர்கள் வள்ளுவரை துணை கொண்டு வந்தார் என்றால், அடுத்து ஏ. ராஜேந்திரன் அவர்கள் வள்ளலாரை பற்றி கொண்டு வருகிறார்.
2: இந்த உலகத்திலே ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயப்பட்டிருக்கிறது. நாம் காணும் இந்த பூமியிலே மக்கள் பசிப்பிணியிலும் வறுமையிலும் துன்பப்படுகிறார்கள். இதுவோ ஒரு வாழ்க்கை, இதுவோ ஒரு சுகம். இந்த சுகம் எதற்கு? இவை அனைத்துமே சிற்றின்பங்கள். நல்ல அறம் சார்ந்த பேரின்பங்கள் வேண்டும். மக்களுக்கு அறப்பணியை செய்ய வேண்டும், மக்களுக்கு பசிப்பிணியை போக்க வேண்டும் என்று தோன்றி அவதரித்த ஒரு மாபெரும் பசிப்பிணி வைத்திருந்தான் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் குருணை, அருப்பெரும் ஜோதி என்று அந்த பெருமந்திரத்தை உபதேசித்த வள்ளலார் ராமலிங்காடிகளார். வாழையடி வாழையாக வந்த சித்தர் கூட்டத்திலே நானும் ஒரு சித்தன் என்கிறார் வள்ளல் பெருமானார். அவர் அந்த கந்தகோட்டத்திலே வாழ்ந்த காலத்திலே அந்த காளிகாம்பாள் அவருடைய தூய்மையையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய அன்பையும் பார்த்து அவருக்கு அருள் பாவித்து அன்னையாக வந்து தன் அண்ணியை போட வேண்டிய சாப்பாட்டை போட்டு அவருடைய பசியை ஆற்றுகிறார்கள் என்றால் அவருடைய பக்தியின் உருக்கத்தை பார்க்க வேண்டும். அந்த ராமலிங்க அடியார் அவர்கள் அந்த பசித்தோருடைய முகம் பாருங்கள், அந்த பசியின் கொடுமை பொல்லாது, அது அறியாமை மாயையை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் தோற்றமா வெம்மாயே என்று சொல்கிறார். காணும் பொருள் அனைத்தும் மாயையே என்று சொல்கிறார். நீங்கள் உண்ணும் அனைத்தும் மலமே என்று சொல்கிறார். நீங்கள் கேட்டதும் கற்றதும் அனைத்தும் பொய்யே என்று சொல்கிறார். உருகி உருகி நினைந்து நினைந்து அன்பே உருவாக இருக்கும் அருப்பெரும் ஜோதியை அனுதினமும் தவம் செய்து கொண்டே இருந்தார், பாடிக்கொண்டே இருந்தார். மேட்டுக்குப்பத்திலே அந்த சித்தி விழாவத்துக்கு அருகிலே ஒரு ஆசிரமம் விட்டு வள்ளல் பெருமானார் அவர்கள் அங்கே பிரசாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைத்தன்மையை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். தனது சிஷியர்களாக பாடாலூர் ஐயா, கொண்டப்பட்ட ஐயா போன்றவர்களும் மற்ற அடியாறு பெருமக்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த அடியார்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள். தொழூர் வேலாயுத முதலியார் அவர்களும் வள்ளல் பெருமானுடைய சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த தொழூர் வேலாயுத முதலியார் அப்பொழுதே ஒரு ஜமீன்தார் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வள்ளல் பெருமானாரிடம் கேட்கிறார், லிகிதம் எழுதுகிறார், ஐயா இந்த பசித்தர்களுக்கு அன்னம்பாளிக்க வேண்டும், இதற்காக நீங்கள் ஏதேனும் செய்யுங்களேன் என்று சொன்ன பிறகு வள்ளலாருடைய வார்த்தையை கேட்டு உடனடியாக தன்கணக்கிலே அரிசியையும் பருப்பையும் அளித்தவர்தான் அந்த வேலாயுதம் துளூர் முதலியார் அவர்கள். அந்த பொருளையெல்லாம் வைத்து தர்மசாலையை உற்பத்தி பண்ணி இன்றளவும் அன்னம்பாளித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் நெறியையும் அறப்பணியையும் நாம் காணலாம். ராமலிங்க அடியார் அவர்கள் சொல்கிறார், உயிர்கொலை செய்வது மிகவும் கொடுமையானது. பசித்தோர் முகம் பாருங்கள், கொல்லாமை என்னும் விரலம் கொள்ளுங்கள். பிற உயிரை கொன்று தன் உயிரை பெருக்குவதற்காக மாமிசம் உண்பது மிகவும் கொடுமையானது. தன் ஆசிரமத்திலே எழுதியிருக்கிறார், கொலை செய்து புலை நுகர்வோர் இந்த ஆசிரமத்தின் உள்ளே பிரயோகிக்க வேண்டாம். எவ்வளவு அற்புதமாக பாடுகிறார். தன்னை போன்ற ஒரு உயிர், அனைத்து உயிர்களும் இறைவன் இருக்கிறார், அந்த உயிர்களை சகோதர உயிர்களை கொன்று அதன் மாமிசத்தை புசித்து நாம் வாழ்வது முறையா? இது தர்மமா? இது அறமா? என்று கேட்காமல் கேள்வி கணைகளை தொடுத்தார்.

0: பெருமானார் அவர்கள். அன்பின் பிடியில் அகப்படும் பரம்பொருளே என்று பாடினார். வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் புகழை நான் கலந்து பாடுங்கள், தேன் கலந்து திணை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறாரே, அந்த ஓட்டாமல் இனிப்பது எது? அந்த இரண்டரை கலந்தவர்கள் யார்? கடையவனேனே கருணையினாலே கலந்து ஆண்டு கொண்ட என்று மாணிக்கவாசர் பெருமாள் பாடினாரே, அந்த மாணிக்கவாச பெருமாளரை குருவாக ஏற்றுக்கொண்டார் வள்ளலார். இரண்டரை கலப்பது என்பது வேறு. சாதாரண மக்களை பக்தி கொள்ளும் போது ஆளுகிறார், அந்த இறைவனையே சதா உச்சரித்துக் கொண்டு தவ வாழ்க்கை பின்பற்றினால் அவர் நம்முடன் இரண்டரை கலப்பார். இரண்டரை கலந்த பிறகு மரணம் இல்லை, மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கிறது. ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும், ஊடே வந்து நிற்குமோ? ஓடிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று பாடினார்களே சித்தர்கள். அந்த வரிக்கு இலக்கணமாக திறந்தவர்களா வள்ளல் பெருமானார் அவர்கள்? சத்தியவான் வார்த்தை இது யான் உரைத்தேன் கண்டீர், இத்தனமே அருள் ஜோதி எய்துகின்ற தினமாம், இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் நீங்கள் வாழ்வினிலே இன்பம் உறு தினங்கள், சந்தேகம் கொள்ளாய் இதில் சந்தோடம் உருவாய், சுத்த சிவ சன்மார்க்கம் விளங்கும் துளங்கும், செத்தவர்கள் எரிந்து திருநடனம் புரிந்திருப்பர், நீர் உற்ற வார்த்தை உரைக்கும் பழிக்கும் என்று சொன்னாரே. அப்பேற்பட்ட மகான் வாழையடி வாழையாக வந்த சித்தர் கூட்டத்திலே நானும் ஒருவன் என்று சொன்னாரே அந்த ராமலிங்கமையா அவர்கள், சித்தி வளாகத்திலே இன்னும் முக்கால் நாளிலேயே நான் வருகிறேன் என்று சொல்லி மறைந்தார்கள். அந்த வழி எதற்காக பாடப்பட்டது? நாமெல்லாம் அந்த அருப்பெருஞ்சோதியின் வழியிலே சென்று மரணமல்லா பெருவாழ்வு அடைந்து பசித்த முகங்களை பார்த்து அவர்களுக்கு தர்மங்கள் தானங்கள் செய்து அறப்பணிகளை ஓம்பி நாமும் அவ்வழியிலே செய்ய வேண்டும் என்றுதானே சொன்னார்கள்.
1: வள்ளலார் ராமலிங்க அடிகளாரின் நெறியினை எடுத்து கூறினார் ஏ. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்காக பயிற்சி முகாமை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கும்படிபூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரிடம் 8 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு குமார் வழங்கினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1,12,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02 ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களினி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

0: மூவரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகன் முகேஷ் பேசுறேன். இன்றுடன் 88 வருடங்களை நிறைவு செய்து 89வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய சென்னை வானொலிக்கு நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஆதரவு அளித்து இன்னும் பல ஆண்டுகள் நம்ம சென்னை வானொலி பெரிய சாதனைகள் புரியணும்னு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி என் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல் படம் பட்டிக்காடா பட்டணமா.
2: என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

நிகழ்ச்சியில் தொடர்ந்து காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல்

0: வணக்கம், நான் திரைப்பட இயக்குனர் விக்ரமன் பேசுறேன். இன்னையோட 88 வருஷம் முடிஞ்சு 89வது ஆண்டுல அடியெடுத்து வைத்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் சென்னை வானொலிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருடாதே திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: முயங்க நடக்குமா, தொட்டு பேச துடிக்கலாமா, துடுத்துதான முயங்க நடக்குமா, ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: டிங்டாங் டிங்டாங் ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: நிறுத்தம்மா அடுரு
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தென்சந்தம் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுஷீலா எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: நேரம் இப்பொழுது 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: முதம் சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 7 குறட்பா.
2: மனநலம் முன்புயிர்க்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும்.
1: மனத்தின் நல்ல நிலையே மண்ணுயிர்க்கு ஆக்கம் தரும். இனத்தின் நல்ல துணையோ எல்லா வகையான புகழையும் ஒருவருக்கு தருவதாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: மழை பொழிவின் ஒரு பகுதி புவியீர்ப்பு சக்தியால கீழ்நோக்கி போய் நிலத்தடி நீரா இருக்கு. மக்கள் தேவைக்கு நிலத்தடி நீர் ஒரு சிறந்த ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மனிதனால தூய்மை கேடு அடையாத வரைக்கும் நிலத்தடி நீர் ரொம்பவும் தூய்மையாகவும் குடிக்கிறதுக்கு பாதுகாப்பாகவும் மனித வாழ்வின் அன்றாட பயன்பாடுகளுக்கு ஏற்றதாகவும் அமைதுங்க. வறட்சி காலங்கள்ல நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சாலும் மக்களுடைய தேவைக்கு பெரும்பாலும் ஈடுகொடுக்குது. நகரங்கள்ல மக்கள் தொகை அதிகரிப்பாலும் தொழிற்சாலைகளுடைய பெருக்கத்தாலும் தண்ணீருடைய தேவை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மேற்பரப்பு நீரால் மட்டுமே இந்த தேவை எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஏராளமான கிணறுகள்லையும் ஆழ்குழாய் கிணறுகள்லையுமே அதிக சக்தி வாய்ந்த மோட்டார்களை பயன்படுத்தி அதிகமான நிலத்தடி நீரை உறிஞ்சிரும். இது நிலத்தடி நீரின் இழப்பு, புதுப்பித்தல் இவற்றுக்கிடையே உள்ள இயற்கையின் சமநிலையை ரொம்பவே பாதிக்குது. வறண்ட பகுதிகளில் விவசாயத்துக்காக நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுது. முன்பெல்லாம் கிணறுகள் மனிதர்களால தோண்டப்பட்டுச்சு. ஆனா இப்ப இயந்திரங்களை கொண்டு அதிக அகலமும் ஆழமும் உள்ள கிணறுகள் ரொம்பவே சீக்கிரமா தோண்டப்படுது. அதிக சக்தி வாய்ந்த மோட்டார்களை இயக்கி ஏராளமான நிலத்தடி நீரை வெளியேற்றிடுறோம். எடுக்க எடுக்க குறையாதது அமுத சுரபி அல்லங்க நிலத்தடி நீர். நிலத்தடி நீரை சேமிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து நிலத்தடி நீர் இருப்பு குறைஞ்சு வர்றதா நமக்கு ஆதாரங்கள் எச்சரிக்குது. எதிர்கால சிந்தனை இல்லாம நிலத்தடி நீரை தாறுமாறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுக்குமாடி குடியிருப்புகள்ல நினைச்ச நேரத்துல மோட்டாரை இயக்கி அதிக நேரம் ஓட விட்டு தண்ணீரை வீணடிச்சிடுறாங்க. பல ஏரிகள் இன்னைக்கு வறண்டு போயிருச்சு. ஒரு சில ஏரிகள்ல குறைஞ்ச நீர் தான் இருக்குங்க. மழை பொழிவு, நிலத்தோற்றம், பயன்பாட்டில் உள்ள கிணறுகளின் நீரழிப்பு, இந்த புள்ளி விவரங்களை சேகரிச்சு நிலத்தடி நீர்மட்டம் உயர நம்ம வழிவகுக்கணும். அதனால தண்ணீரை அளவா பயன்படுத்தி நிலத்தடி நீரை சேமிச்சு எதிர்கால சந்ததிகளுக்கும் மிச்சமைக்கணும்.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கடற்பசு பாதுகாப்பில் உள்ள சவால்களும் தீர்வுகளும் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் R தினேஷ் அவர்களுடன் நேர்முகம். இதனைத் தொடர்ந்து மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்கள் வழங்குவோர் புதுக்கோட்டை எஸ் கலைச்செல்வி குழுவினர். நேரம் இப்பொழுது 12:10.

சங்கீத சாரலில் இன்று எஸ் வி பார்த்தசாரதி அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், திருச்சி ஆர் தாய்மானவன் அவர்கள் கஞ்சீரா, கோயம்புத்தூர் வி மோகன் ராம் அவர்கள் கட்டம். ரகுவரன் அன்னு என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.

சங்கீத சாரலில் இதுவரை எஸ்வி பார்த்தசாரதி அவர்கள் பாடிய பாட்டு கேட்டோம். டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், திருச்சி ஆர் தாய்மானவன் அவர்கள் கஞ்சீரா, கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு நமது முதல் அறிவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் டிவி ராமானுஜாச்சார்லு அவர்களின் வயலினிசை கேட்கலாம். வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை கேட்கலாம்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12.05 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893ஆம் ஆண்டில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின்போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருட

0: மாதத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்டபோது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் 100,000+ உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்பொழுது 12:50.
3: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை.

0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
5: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
6: 1, 2, 3
5: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

மதுரை கீதம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேர்கள் மணச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கருப்புசாமி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்பமாக பூவா தலையா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன் குரல்களில்

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போட சொன்ன போட்டுக்கிறேன் பொறுமலை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

0: போடச்சுன்னா போட்டுச்சு போதும் வரை கன்னத்திலே.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் பாலாபிஷேகம் படத்திலிருந்து. பாடலை விரும்பியிருக்கும் நேர்கள் குளித்தலை வட்டம், வாளாந்தூர், மூர்த்தி, காந்திமதி, கொடிமலர், சுடர்கொடி, கொடையரசு, வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மதுர கீதம் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் திருடாதே படத்திலிருந்து. பாடலை விரும்பியிருக்கும் நேயர்கள் முசிறி மேட்டுப்பாளையம், தேவிகா சுப்பிரமணியன், கரிகாலி, செந்தில், காமராஜ், அண்ணாமலை, கீர்த்தனா, சுதீஷ், அதிரன், சாந்தி, மோகன் இவர்களின் விருப்பமாய்

மதுரகீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேர்கள் லால்குடி, ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், தீபிகா, பள்ளிக்கரணை, முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, இவர்கள் விருப்பமாய் பாடல் ஒலிக்கிறது. என் மகன் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, குரல்களில்.

காற்றலைகளில் காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசையில். நிகழ்ச்சியில் வரும் பாடல் முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், சந்திரபிரபா பிரபு, ஸ்ரீசாந்தி, ஷைனி, சரண், தேவி பிரியா இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் பொம்மை படத்திலிருந்து எல்லாரீஸ்வரி பாடியிருப்பது.

நேயர்களே, உங்களின் மடல் வழி விருப்பமாய் காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுர கீதமாய் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விரும்பியிருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன் இவர்கள் விரும்பியிருக்கும் பாடல் அடிமை பெண் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில்

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மதுரை கீதம் தரும் நிறைவு பாடல் போலீஸ்காரன் மகள் படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாச எஸ் ஜானகி குரல்களில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவு தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். தென்னாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் உலக வங்கி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மாக் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரன் அளிக்கும் இரவு விருந்திலும் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்.

0: இருக்கிறார். இதனிடையே பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் தமது ஸ்லோவேக்கியா பயணம் அந்நாட்டுடனான இந்தியாவின் நட்புறவையும் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு கடந்த 12 ஆண்டுகளில் சாதனை அளவாக மாபெரும் வளர்ச்சியுடன் முன்னெடுத்து செல்லப்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் அடுத்த தலைமுறைக்கான கட்டமைப்பை உருவாக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கட்டமைப்பு மாற்றங்கள் போக்குவரத்தையும் தளவாட பரிவர்த்தனையையும் முன்னெடுத்து சென்று வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். புதிய இணைப்புகளால் போக்குவரத்து நேரங்கள் குறைந்ததோடு பரவலான புதிய வாய்ப்புகளும் அதிகரித்து வளமான இந்தியாவிற்கான பாதைக்கு வித்திட்டிருப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21 தேதி நடைபெறுவதையொட்டி வரும் 22 தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30 தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வெழுதும் மாணாக்கரின் நலன் கருதி இந்நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். ஏழை எளிய மக்கள் மகளிர் இளைஞர்களுக்கான முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பிரதமரின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. சென்ற ஆண்டு மே 6-7 தேதிகளில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் பயங்கரவாதத்தை எந்த விதத்திலும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற உறுதியான செய்தியை உலகத்திற்கு பறைசாற்றியுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளை கொள்கையாக கொண்டிருந்தால் நேரடி வலுவான நடவடிக்கைகள் மூலம் அது வேரோடு களையப்படும் என்பதையும் இந்தியா முன்னெடுத்துச் சென்றுள்ளது. லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹுதீன் அமைப்புகளின் புகலிடங்களை இலக்காக கொண்டு நம் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி குறித்து திருச்சி தூய வளனார் கல்லூரியின் வணிகவியல் பேராசிரியர் டாக்டர் அருள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை, அதை பாரத தேசம் கொள்கையாக வலியுறுத்தியது. தேசிய ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு திறனை உலகிற்கு வெளிப்படுத்தும் நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்தூர் அமைந்தது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 தீவிரவாத முகாம்கள் துல்லியமாக தகர்க்கப்பட்டன. இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து ஒருங்கிணைத்த நடவடிக்கையே மேற்கொள்ளப்பட்டன. நவீன ஏவனைகள், ட்ரோன்கள், மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்த ஆபரேஷன் எல்லை பாதுகாப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டன.
0: தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியுடனும் வலிமையுடனும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு மற்றும் இதர பெரு விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சமாக 75,000 குறைந்தபட்சமாக 35,000 ரூபாயும் பணப்பயன் கிட்டும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மே 1 தேதி முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். தமிழக சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்வாகியுள்ள பேரவை உறுப்பினர்களுக்கான 2 புத்தாக்க பயிற்சி முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான

0: உறுப்பினர்களுக்கு பேரவை விதிகள் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் மின்தடை அதிகரித்து வரும் சூழலில் மின் தேவையை சமாளிப்பது குறித்து முதலமைச்சர் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நடுத்தர மற்றும் பெரு விவசாயிகள் வாங்கிய கடனில் 50 விழுக்காட்டை தள்ளுபடி செய்ய அரசு முன்வர வேண்டும் என்றும் கோரினார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறை கூறினார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இதனை துவக்கி வைத்தார். தென்மண்டல பத்திரிகை தகவல் அலுவலக தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மதுரை திருமங்கலத்தில் தியாகி விஸ்வநாத தாசின் 140th பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 12 நாட்களுக்கு பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை இன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கடந்த 12 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பியுள்ளதை தொடர்ந்து இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். 12 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆடோலி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் இரவு நேரத்தில் அப்பகுதிகளில் நடந்து செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்பொழுது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் சமவெளி பகுதிகளிலிருந்து காட்டு யானை கூட்டம் மலைப்பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் ஊடுபயிராக இருக்கக்கூடிய பலாமரங்களிலிருந்து பலாப்பழங்களை சாப்பிடுவதும் சாலைகளில் உலா வருவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆடர்லி, சேம்பக்கரை, முந்திரி எஸ்டேட் போன்ற பகுதிகளில் குட்டியுடன் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சத்தில் உள்ளனர். முந்திரி எஸ்டேட், சேம்பக்கரை போன்ற பகுதிகளுக்கு பேருந்து இல்லாததால் இரவு நேரத்தில் மக்கள் நடந்து செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தேவையான பணிகளை உரிய நேரத்தில் விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் சதாம்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்து இலங்கையையும் இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நீட் மறு நுழைவுத் தேர்வை முன்னிட்டு வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்தவாறு சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கடற்பசு பாதுகாப்பில் உள்ள சவால்களும் தீர்வுகளுங்கிற தலைப்பில் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் எஸ் கலைச்செல்வி குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் இடம்பெறும்.

0: Appropriation of donations and valuables at the Ram Temple in Ayodhya began its probe today. The SIT was constituted by the state government after allegations surfaced regarding irregularities in the handling of donations and valuables offered at the Ram Temple. Authorities have not yet made any findings public, and the probe is at a preliminary stage. India has cautioned that efforts to reform the United Nations Security Council could fail if the expansion is limited to only non-permanent category of membership. India's permanent representative to the UN, Ambassador Harish Parvathaneni, made these remarks while addressing the Intergovernmental Negotiations meeting on Security Council reforms. Mr. Parvathaneni said UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the five permanent members.
1: Reflecting expansion of the category of two-year term non-permanent category as a convergence portrays only a part of the picture. Groups and member states add qualifiers and attach other interlinked parameters as they endorse expansion in the non-permanent category. UNSC reform would be grossly inadequate, bordering on failure, if expansion is limited only to the non-permanent category, as it would fundamentally not change the decision-making power structure of the P5. Groups and member states have waited this long for real and meaningful reforms.
0: In women's hockey, India has stormed into the semi-finals of the FIH Hockey Nations Cup in Auckland, New Zealand. India defeated Japan 2-1 in their second Pool A match. India will next face Uruguay in their last Pool A match of the tournament on Thursday. In the FIFA World Cup 2026, there were four draws on a single day at the World Cup for the first time since 15th of June 1958, exactly 68 years ago. In the first fixture, debutant Cape Verde produced one of the biggest upsets, keeping world number two ranked Spain restricted to a goalless draw at Atlanta. In the second fixture, Belgium and Egypt drew 1-1 in their Group G opening match at Seattle Stadium. In the third fixture of the day, Uruguay played a 1-1 draw against Saudi Arabia in the opening clash at Miami. In the last fixture, Iran secured a hard-fought 2-2 draw against New Zealand in their opening match at SoFi Stadium in Los Angeles. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to participate in G7 summit in Avignon, France this evening. Prime Minister Modi praises Varanasi exhibition in Bratislava, emphasizes role of art and culture in strengthening ties. Government bans messaging app Telegram till the 22nd of this month, ahead of NEET UG retest, message editing feature to remain disabled till June the 30th. Supreme Court seeks responses from center and states on plea to use Aadhaar only as identity proof. India rejects proposal to expand only non-permanent UN Security Council seats, calls reform bordering on failure. And India storm into semi-finals of Women's FIH Nations Cup, defeating Japan 2-1 in Auckland, New Zealand. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15. இனி கேட்கலாம்.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கடற்பசு பாதுகாப்பில் உள்ள சவால்களும் தீர்வுகளும் நீர்முகம் பங்கேற்கிறார். நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் தினேஷ் அவர்கள். என்ன கடல்ல பசுக்களா? அதிசயமா இருக்கே. ஆனா உண்மைங்க, மீன், சுறா, டால்பின் போன்ற கடல்ல வாழ்ற பல்வேறு உயிர்களை பத்தி தெரிஞ்சுகிட்ட அளவுக்கு கடற்பசுக்களை பத்தி நம்மள பலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லணும். கண்களில் காண கிடைக்காத பல்வேறு அதிசய உயிர்களை கொண்ட கடலில் வாழும் ஒரு அற்புத உயிரினம்தான் கடற்பசு. நிலத்துல இருக்கிற பசுக்களை மாதிரி முகத்தோற்றம் வச்சிருந்தாலும் கடல் வாழ் தாவரங்களை, குறிப்பா கடல் புற்களை உணவா உண்டு வாழ்றதுனால இவ்வுயிர்களுக்கு கடற்பசு அப்படின்னு பெயர் வந்துச்சான். கடற்புற்களை உணவா உட்கொண்டு கடல் புல்வெளி சூழ்நிலை மண்டலத்தோட முக்கிய அங்கமா விளங்கி வர இந்த கடற்பசு ஆராய்ச்சியாளர்களுக்கு கடல் மண்டலத்தோட ஆரோக்கிய நிலைய அப்பப்ப எடுத்து காட்டுற

0: சுட்டி காட்டியாவும் விளங்குதுன்னா அதிசயம் தானே. ஆனாலும் இந்த கடற்பசு வாழ்றதுல நிறைய சவால்கள் நிறைஞ்சிருக்கு. இத பத்தி இதோ நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் தினேஷ் அவங்க.
1: வணக்கம் தினேஷ்.
2: வணக்கம் சார்.
1: கடல் பசுனா என்ன, அதனுடைய தனிச்சிறப்புகளை பத்தி சொல்லுங்களேன்.
2: கடல் பசுன்றது வந்து இதோட அறிவியல் பெயர் டுகாங் என்று அழைக்கப்படுகிறது சார். இது கடலில் வாழும் பெரிய தாவர உண்ணி பாலூட்டி உயிரினமாகும். ஸோ இது வந்து பொதுவாக 2 முதல் 3 மீட்டர் வரை நீளமும் சுமார் 300 முதல் 400 கிலோகிராம் வரை எடையும் கொண்டிருக்கும் சார். இவற்றின் உடல் வலுவழுப்பான மற்றும் நீரில் எளிதாக செல்லக்கூடிய வடிவத்தில் காணப்படும். இதன் முன்புறத்தில் துடுப்பை போன்ற கைப்பகுதிகள் மற்றும் திமிங்கலத்தை போன்ற வால் அமைப்பு உள்ளது. முக்கியமாக பல கடல் உயிரினங்களைப் போல முதுகு துடுப்புகள் இவைகளுக்கு எதுவும் இல்லை சார். கடல் பசுவோட மூக்கு வந்து மேக்சிமம் வந்து கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கும். இது கடல் அடியில வளரும் சீ கிராஸ், இதன் தமிழ் பெயர் கடல் புற்கள். ஸோ அதுதான் வந்து இது மேய்ஞ்சிட்டு உயிர் வாழும் சார். மேலும் இவை மிகவும் மெதுவாக இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்கள். கடல் பசு 2.5 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு குட்டியை ஈனும். ஸோ அதனால இதோட எண்ணிக்கையும் மிக குறைந்த அளவில் மட்டுமே காணப்படும். இந்தியாவில் வந்து ஒரு 200-250 ஸ்பீசிஸ் தான் வந்து இதுவரையுமே வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுவுமே இது துல்லியமான தகவல் இல்லை, இது தோராயமாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் துல்லியமாக கணக்கிட்டால் இதன் எண்ணிக்கை மிகவும் குறைவாக காணப்படும். ஸோ அதனால தான் நம்ம இந்த டாபிக் வந்து எடுத்திருக்கோம்.
1: இந்தியாவில் கடல் பசுக்கள் எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொல்லுங்க.
2: முக்கியமாக நம்ம கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது மன்னார் வளைகுடா, தென் பாக் பே, பாக் வளைகுடா, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் அண்ட் கச்சத்தீவுகள் அப்புறம் லட்சத்தீவுகள் எல்லாம் காணப்படுகிறது. கடல் பசு ஏன் இந்த ரீஜன்ஸ்ல எல்லாம் வந்து அதிகமாக இருக்குன்னா, இந்தந்த ரீஜன்ஸ்ல சீ கிராசஸ் சொன்ன மாதிரி கடல் புற்வெளிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாக்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறது. ஏன்னா கடல் பசுன்றது வந்து ஹெர்பிவோரஸ், அதாவது ஒரு வெஜிடேரியன் மாதிரி ஒரு தாவர உயிரியல்ங்கய்யா, அந்த இதை மட்டுமே சாப்பிட்றதுனாலதான் இந்த கடல் பசு வந்து அதிகமாக அந்த இடத்துல காணப்படுகிறது.
1: கடல் பசுக்களோட சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது?
2: கடல் பசுன்றது இது வந்து கடல் உயிரிசை வளத்தை வந்து பாதுகாக்கவும், அதுக்கப்புறம் மீன்கள், இறால்கள், நண்டுகள், கடல் ஆமைகள் மற்றும் பல நுண்ணுயிர்கள் வந்து இச்சூழல் அமைப்பை சார்ந்து வாழ்கின்றன. ஆகவே கடல் பசுக்களின் இருப்பு கடல் உயிரை வளத்தின் ஆரோக்கியத்தை குறிக்கும் ஒரு சூழியல் குறியீடாக பார்க்கப்படுகிறது. இந்த கடல் பசு கீஸ்டோன் ஸ்பீசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கடல் பசு கடல் புல்வெளிகளை மேய்வதன் மூலம் அவற்றின் வளர்ச்சியை தூண்டி புல்வெளி அடர்த்தி மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை சமநிலைப்படுத்துகின்றன. மேலும் கடல் பசு ப்ளூ கார்பன் ஈகோசிஸ்டம் என அழைக்கப்படும் கார்பனை சேமிக்கும் திறன் கொண்டவை. ஸோ கடல் புல்வெளி சூழல் அமைப்புகள் அதிக அளவு கார்பனை சேமிக்கும் திறன் கொண்டவை. இவை ப்ளூ கார்பன் ஈகோசிஸ்டம் என அழைக்கப்படுகின்றன. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் கடல் கார்பன் சுழற்சியை ஒழுங்குபடுத்துவதிலும் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன.
1: கடற்பசுக்கள் இன்னைக்கு என்னென்ன சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறது?
2: கடல் பசுக்கள் அதிக சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. முதன்மையாக மீன் பிடி வலைகளில் சிக்குதல். நம்ம இந்தியாவில் அதிகமாக கில்நெட்ஸ், செவில் வலைகள்னு சொல்லுவாங்க, இது செங்குத்தாக இருக்கும் கடல்ல போட்டுட்டு. தென் ஏன் வந்து செவில் வலை என்று சொல்கிறார்கள் என்றால், மீனோட செவில் வந்து அந்த நெட்ல வந்து மாட்டிக்கிறதுனால ஸோ இது செவில் வலை. மற்றும் ட்ரால் நெட்ஸ், அதாவது இழுவை வலை என்று மீனவர்களால் கூறப்படுகிறது. இந்த மாதிரி மீன் பிடி கருவிகளில் சிக்கி கடல் பசுக்கள் உயிரிழப்பது இந்தியாவில் முக்கியமான மார்ட்டாலிட்டி காரணங்களில் ஒன்றாகும். அதற்கப்புறம் துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள், கடற்கரை கட்டுமானங்கள், மணல் அகழ்வு, கடலடி தோண்டுதல் நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடற்ற கடலோர சுற்றுலா போன்ற மனித செயல்பாடுகள் கடல் புல்வெளி சூழல் அமைப்பை தீவிரமாக பாதிக்கின்றன. மேலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மற்றும் கடல் மாசுபாடு மற்றும் சட்டவிரோத வேட்டையாடுதல் அண்டு குறைந்த இனப்பெருக்க திறன் போன்ற காரணங்களால் கடல் பசு அதிகமாக அழிவு நிலையில் காணப்படுகின்றன.
1: இந்த கடல் பசுகளோட இனப்பெருக்கம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
2: அதாவது ஒரு பெண் கடல் பசு வந்து 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு குட்டியை ஈனும் சார். அதே சமயம் இவை 60 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடிய நீண்ட ஆயுளை உடைய உயிரினமாகும். ஸோ இதோட ரீப்ரொடக்டிவ் கேபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவானதாகவும் மற்றும் இது பல அழிவு பல மனித செயல்பாடுகளின் தாக்கத்தினாலும் இது அழிவு நிலையில் உள்ளது. இந்தியாவில் டுகாங்கியின் தற்போதைய நிலை மொத்த மதிப்பீடு 200-250 தான். ஸோ இதனால கடல் பசு இனத்தின் எண்ணிக்கை குறைந்து விட்டால் அது மீண்டும் அதிகரிக்க மிகவும் நீண்ட காலம் எடுக்கும். இதனால வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி பட்டியல் 1 மிக உயர்ந்த பாதுகாப்பாக இந்த உயிரினம் கருதப்படுகிறது. மற்றும் IUCN சிவப்பு பட்டியல். ஸோ இந்த பட்டியலின் படி தி ஸ்பீசிஸ் வல்னரபிள் கண்டிஷன்ல இருக்கு, அதாவது அழிவுக்கான இனமாக கருதப்படுகிறது.
1: ஐயா, இந்திய அரசு இந்த கடல் பசு பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு வருதுங்கிறத சொல்லுங்க.
2: இந்திய அரசு வந்து பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. முக்கிய நடவடிக்கைகள்

0: வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் உயர்ந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் கடல் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது மெரின் நேஷனல் பார்க் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னா மெரின் பயோஸ்பியர், இந்த மாதிரி அந்த இடத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தென் டுகாங் ரிகவரி ப்ரோக்ராம் செயல்படுத்தப்படுகிறது நம்ம இந்திய அரசாங்கத்தால். கடல் புல்வெளி பாதுகாப்பு மீள் உருவாக்க பணிகள் நடைபெறுகின்றன. மீனவர்களுக்கு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. ஸோ டுகாங் கணக்கெடுப்பு, அதாவது சீக்கவுக் கணக்கெடுப்பின்படி, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா மற்றும் ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் டுகாங் கணக்கெடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளன மற்றும் சமூக அடிப்படையிலான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகமும் முக்கிய பங்கு வகிக்கிறது.
1: இந்த கடல் பசுக்களை பாதுகாக்கிறதுல மீனவர்கள் என்னெல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: கடல் பசுவோட நெருங்கிய தொடர்பு உள்ளவங்க வந்து நம்ம மீனவ சமுதாய மக்கள். அவங்க செய்யக்கூடியவை வந்து கடல் பசுக்கள் காணப்படும் பகுதிகளில் பொறுப்புடனும் மற்றும் டெஸ்ட்ரக்டிவ் கியர்ஸ் சொல்லுவாங்க சார், இந்த ட்ரால் கியர்ஸ் அப்புறம் கில்நெட் ஃபிஷிங் கியர்ஸ், இது மாதிரி ஃபிஷிங் கியர்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வந்து டுகாங் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபிஷிங் கியர்ஸ் சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பைகேஷ் ரிடக்ஷன் டிவைசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட ஃபிஷிங் கியர்ஸ் அவங்களோட மீன்பிடி கருவிகளில் வந்து உபயோகப்படுத்தி இந்த ஆபத்தை வந்து தவிர்க்கலாம் சார். மேலும் வலைகளில் சிக்கிய கடல் பசுக்களை பாதுகாப்பாக விடுவித்தல் மற்றும் இந்த கடல் புல்வெளிகளை வந்து சேதப்படுத்தாம மீன்பிடி கருவிகளை மற்றும் மீன்பிடி முறைகளை பின்பற்றுதல், மேலும் சட்டவிரோத வேட்டையை வந்து தடுக்க வேண்டும். அதற்கு அவங்களோட பங்களிப்பு வந்து மிகவும் உயர்ந்தது மற்றும் பாதுகாப்பு திட்டங்களில் பங்கேற்பது, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, இளம் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்றவை மீனவ மக்கள் சைட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கன்சர்வேஷன் ஆஸ்பெக்டில் ரொம்ப எசென்சியல் சார்.
1: இந்த கடல் பசு பாதுகாப்பினுடைய எதிர்கால தீர்வுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: கடல் பசு பாதுகாப்பிற்கு அறிவியல், அரசு மற்றும் சமூக ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். மேலும் கடல் புல்வெளிகளை மீளுருவாக்குதல், நிலையான மீன்பிடி முறைகளை ஊக்குவித்தல், கடல் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துதல், மீனவர் சமூக பங்கேற்பை அதிகரித்தல், பள்ளி மற்றும் கிராம அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், GPS மற்றும் ட்ரோன் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்காணித்தல் மற்றும் நீல பொருளாதார வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை இணைத்தல் சார். ஃபைனலாக கடல் பசுக்களை காப்பது என்பது நமது கடல் வளங்களையும் எதிர்கால மீன்வள வாழ்வாதாரத்தையும் காப்பதற்கு சமம் என்பதை அனைவரையும் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கடற்பசு பாதுகாப்பில் உள்ள சவால்களும் தீர்வுகளும் நேர்முகம். பங்கேற்றார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஆர். தினேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான அடிப்படையான இடுபொருளாகும். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின், அதாவது இஷ்டா இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான OIC ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், BIC நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஷ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ், ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழை பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிகப்படியான வருவாய் பெறுமாறு கோயமுத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார். திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. ஒரு கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதே போல திருச்சி 3,

0: ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம், குமுளூர், 62 17 12, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34. என் மீண்டும் ஒருமுறை 98 42 65 29 34. மற்றொரு எண் 70 10 43 91 50. என் மீண்டும் ஒருமுறை 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார்.
1: புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். மாந்தோப்புகளில் பழ ஈக்களின் தாக்குதல் தென்படுகின்றது. இதன் புழுக்கள் சதை பகுதியை தின்று அழிக்கும். தோலின் மேற்பரப்பில் பழுப்பு நிற திட்டுகள் காணப்படும். சேதமடைந்த பழங்கள் அழுகி கீழே விழுந்துவிடும். பாதிக்கப்பட்ட பழங்களை பறித்து அகற்றி விடுதல் அவசியம். மரத்தை சுற்றி உழவு செய்து பழ ஈக்களின் கூட்டு புழுக்களை அழிக்கலாம். இதனை கட்டுப்படுத்திட பழ ஈக்களுக்கான இனக்கவர்ச்சி பொறிகளை 1 ஹெக்டருக்கு 8 என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். ரசாயன முறையில் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் டைமீத்தோயேட் மருந்துடன் 10 கிராம் நாட்டு சர்க்கரை கலந்து தெளித்து பழ ஈக்களை கட்டுப்படுத்தலாம். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் வாழை வளரும் பருவத்தில் அசோஸ்பைரில்லம், பாஸ்வோபாக்டீரியா இரண்டையும் 20 கிராம் என்றளவில் நடவு செய்ததிலிருந்து 1 மாதம் கழித்து 1 முறையும், 5 மாதத்திற்கு பிறகு அடுத்த முறையுமாக 2 முறை இட வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இரவு 7:25 உழவர் உலகத்தில் குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் விதை சான்றளிப்புத்துறை வேளாண்மை உதவி இயக்குநர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தொட்டு வர வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. மீண்டும் உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி பங்கேற்று பயன் பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் வனம். இன்றைய நிகழ்ச்சியில் கிராமிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ் கலைச்செல்வி குழுவினர். வணக்கம்.

0: வாழ்வியல் என்பது வெறும் பழக்க வழக்கங்களின் தொகுப்பு அல்ல. அது இயற்கை, நிலம், உறவுகள், மொழி, கலை, ஆன்மீகம், உழைப்பு, நினைவகம் ஆகியவற்றின் கூட்டு அமைப்பு. தமிழர் சமூகத்தின் பாரம்பரியம் நூல்களில் மட்டும் இருந்ததில்லை, அது அன்றாட வாழ்வின் இயக்கமாகவே இருந்துள்ளது. வீட்டில் போடப்பட்ட கோலம் முதல் கோயில் திருவிழா வரை, அம்மாவின் சமையலறை வாசனை முதல் பாட்டியின் கதைகள் வரை அனைத்தும் நம் நினைவகத்தின் பகுதிகளாகவே இருந்தன. இந்த பாடலும் நமது முன்னோரை நமக்கு காட்சிப்படுத்துகிறது.
1: ஏதன்னே

என்பது நம் வாழ்வில் நிகழ்வு அல்ல, அது சமூகத்தின் உயிரோட்டம். ஆனால் இன்றைய எண்ம உலகம் இந்த கூட்டு அனுபவங்களை தனிநபர் அனுபவமாக மாற்றுகிறது. ஒரே வீட்டில் உள்ளவர்களே தனித்தனி திரைகளில் வாழ்ந்து வருகிறோம். நம்முடைய அனைத்து உணர்வுகளும் குறுகிய காலத்திலேயே பதிவிடப்படுகிறது. ஆனாலும் இவர் தனது பாணியிலேயே தன் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்.

இன்றைய தலைமுறை பாரம்பரியத்தை மறந்துவிட்டார்கள் என்று பலர் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் பாரம்பரியத்தை அவர்கள் வேறு வடிவத்தில் அனுபவிக்கிறார்கள். உலகமயமாக்கல் மனிதர்களை ஒரே மாதிரியான நுகர்வுக்கு தள்ளிய போது இளைஞர்கள் தங்களுடைய வேர்களை மீண்டும் தேடத் தொடங்கினர். நம் முன்னோரின் வேர் அன்பு செலுத்துவதை அடிப்படையாக கொண்டது என கண்டுபிடித்தனர். இந்த பாடல்

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கலைச்செல்வி குழுவினர் வழங்கிய கிராமிய பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா மன.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: மனித உடலை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருக்கோம் இசைத்துறல் நிகழ்ச்சியில. பிறக்கும் போது ஒரு குழந்தையோட உடல்ல சுமார் 270-300 எலும்புகள் வரைக்கும் இருக்குமாங்க. ஆனா வளர வளர சில எலும்புகள் ஒன்றாக இணைஞ்சு ஒரு வயது வந்தவரோட உடல்ல 206 எலும்புகள் மட்டுமே எஞ்சுமா. நம்மோட தொடை எலும்புதான் உடல்லையே ரொம்ப நீளமான வலிமையான எலும்பாங்க. இது கான்கிரீட் சுவரை விட அதிக அழுத்தத்தை தாங்குமா. கேட்டுட்டு இருக்கோம், இது இசை தூரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கேட்டுட்டு இருக்கீங்க, இது இசை தூரல் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ நாம நேரோடைய விமர்சன கடிதம் தான் படிக்க போறோம். இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ராகலை விஸ்வநாதன் அனுப்பியிருக்காரு. மே மாதம் 25ஆம் தேதி என்னுடைய திரைக்களஞ்சியம் தொகுப்பு ஒளிபரப்பானது. 51வது திருமண நாளில் ஒளிபரப்பு ஏற்பாடு செய்தமைக்கு என் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.

கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூரல். இப்போது நம்ம இசை தூரலில் நேயர்களுடைய விமர்சன கடிதம் தாங்க படிக்க போகிறோம். இந்த கடிதத்தை அனுப்பிச்சிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன். 11 அன்று இன்றைக்கு என்ன படித்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு சீனிவாச ஐயா அவர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. காலை 7:30 ஆலய உலா கேட்டேன். செல்வ கணபதி கோவில் கும்பாபிஷேகம் பற்றி நேயர்களுக்கு நேர்முக வர்ணனை கொடுத்தார்கள். எல்லா நேயர்களுக்கும் விநாயகர் அருள் கிடைத்திருக்கும் என நம்புகிறேன். நிகழ்ச்சி வழங்கிய சாந்தி சரவணகுமார் மற்றும் சகோதரி கமலா ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்களை அள்ளித்தந்த சகோதரருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நேயர் தான் 12 கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. நால் மலர் கேட்டேன், 7 சிறப்புகள் பற்றி நிகழ்ச்சி வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. தங்கம் வெள்ளி நிலவரம் கேட்டேன், கேட்பதற்கு காதுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் குழந்தை தொழிலாளர் பற்றி தெளிவாக பேசினாங்க. உலகத்தில் 16,000 குழந்தை தொழிலாளர்கள் பற்றி தெளிவாக சொன்னாங்க. பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 3:50 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். நாம இப்போ இசைத்துறல் நிகழ்ச்சியில நேர்களோட மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். முதலாவதா யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், துரவியமலை, துர்காதேவி, தன்வி, சந்த்ரு அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, திருச்சி பண்பலைக்கு வணக்கம். June 15 திங்கட்கிழமை அன்று 2:30 திரைக்களஞ்சியம் காஜாப்பேட்டை ரஷித் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வந்தது. அருமையான பாடல்கள் வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். வணக்கம். June 15 காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் தில்லைவனம் அவர்கள் பொருள் ஈட்டல் என்ற தலைப்பில் சிறப்பாக பேசினார். வயக்காடு நிகழ்ச்சியாக வந்த நாட்டாமையின் தீர்ப்பு சூப்பர். செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள் நிறங்களின் சிறப்புகளை கூறி அவற்றில் கருப்பு நிறத்தின் பெருமைகளை அதிபர் மண்டேலா அவர்களின் புகழ் மூலம் விளக்கியது அருமை. வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் முதுமை வாழ்வின் முழுமை என்ற தலைப்பு உரையாடல் மூலம் கிடைத்த ஆலோசனைகள் சிறப்பாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில பயிர்காப்பீட்டு பற்றிய தகவல்கள் கேட்டோம். எதிர்பாராத சீற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை எதிர்கொள்வதற்கு பயிர்காப்பீடு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பப்பாளி சாகுபடி மற்றும் தகவல்களும் அருமை. வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையும் பேட்டையிலிருந்து.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
4: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவ, உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்யம்.

0: आज देश अनुभव कर रहा है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: இசைத்துறல் நிகழ்ச்சியில அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பியிருக்காங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. வணக்கம், இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் கோழி இன உற்பத்தி மேலாண்மை கல்லூரி முதன்மை திருவேங்கடம் ஐயா அவர்கள் கோழி வளர்ப்பு தொழில்நுட்பம் உயர்கல்வி வாய்ப்பு பண்ணையம் வாய்ப்பு நோய் தீவன மேலாண்மை குறித்து பல தகவல்கள் கூறியது சிறப்பாக இருந்தது. நேர்காணல் செய்த எஸ் கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர், இருபட பாடல்கள் அருமையாக இருந்தது. 11 மணிக்கு உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில நேயர்களின் நேரலை பாடல்கள் சூப்பரோ சூப்பர். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஜெயந்தி மேடம் அவர்களுக்கு பாராட்டுகள். 12:10 மங்கிருலகம் நிகழ்ச்சியில தொட்டில் பழக்கம் இன்னும் தொடருது என்ற தலைப்பில் தோழிகளின் கருத்துக்கள் சிறப்பு, பாடல்கள் அருமை. சின்ன குழந்தையில காபி டீ தண்ணீர் குடிக்கும் போது அண்ணாக்க குடிக்கணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அந்த பழக்கம் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னமும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் அண்ணாக்க தான் குடிப்பேன். இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கலையரசி மேடம் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மி. நிறைவு பெறுகிறது இன்றைய இசை தூரல்.

0: நேயர்களே, அடுத்து வருவது வண்ணக் கோலங்கள். நேரடி தொலைபேசியில் நிகழ்ச்சியில் பங்கேற்க தயாராயிருங்க. நேரம் மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கெய் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். நாளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 புதிய மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். 15,058 மின் பணியாளர்கள் நியமனம் செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திரு சி விஜயபாஸ்கர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை நேரில் சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். திரு விஜயபாஸ்கரின் பதவி விலகலை தாம் ஏற்றிருப்பதாக பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரும் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறை கூறியுள்ளார். இதனிடையே குற்றவாளிகள் அச்சமின்றி குற்றங்களில் ஈடுபடுவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணாக்கருக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ், காட்பாடி அரசினர்

ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆக்லாந்தில் நடைபெறும் மகளிர் சர்வதேச ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நாளை மறுநாள் நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்தியா உருகுவேயை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?

0: தமிழ் ஏற்றமிழ் நாடக தமிழ்னு தமிழில் தங்கப்புதையல் மாதிரி அத்தனை விலை மதிப்பற்ற பிரிவுகள்லாம் இருக்கு இல்லையா?
1: முத்தமிழ் பற்றியும் சொல்கிறீங்க,
0: ஆமாம்
1: இயல் இசை நாடகம்.
0: ஆமாம். இது இல்லாமல் பைந்தமிழ் செந்தமிழ் கொடுந்தமிழ்
1: ஆஹா, முத்தமிழ் தான், அதெல்லாம் வந்து வேற.
0: தமிழோட தன்மைகளா?
1: ஆமாம், அதை வந்து நம்ம அழகுபடுத்துறது, இனிமைப்படுத்துறது.
0: அணிகலன் மாதிரி.
1: ஆமாம், அதாவது கொடுமையாக பேசுனா அது கொடுந்தமிழ்,
0: அப்படியா?
1: பைந்தமிழ்னா இனிமையாக பேசுனா அது பைந்தமிழ், அந்த மாதிரி பேசுறது தான். ஆனால் தமிழில் வந்து இயலிசை நாடகம் மூணு தான் முத்தமிழில் வரும்.
0: பிரிவுகள் அதுதான்.
1: மூணு பிரிவு தான், முத்தமிழ் தான் சொல்லுவோம் அதை.
0: செந்தமிழ் அப்படிங்கிறது
1: செந்தமிழ்ங்கிறது நம்ம அந்த சொற்கள் வந்து வழுவாமல் வேற எந்த கலப்பும் இல்லாமல் அழகாக பேசுறது,
0: பிறமொழி கலப்பு இல்லாமல்
1: எந்த
0: பேசுறது.
1: ஒரு கலப்பும் இல்லாமல் பேச்சுவாக்கில் இல்லாமல் செந்தமிழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா,
0: சரி,
1: செழுமையான தமிழ்,
0: தமிழ்
1: செம்மை,
0: செம்மை,
1: அதான் செந்தமிழ்.
0: செந்தமிழ்.
1: அதில் எந்த ஒரு வேறு எது கலப்பும் இருக்கக்கூடாது.
0: பொதுவாக பட்டிமன்றங்களில் பேசுவாங்கள்ல அந்த
1: ஆ
0: மாதிரியா?
1: ஆமாம்,
0: அது அது ஒரு
1: அது
0: தனி.
1: அது வந்து ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்த மாதிரின்னு வேணால் சொல்லலாம். இப்போ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலப்பு மொழியாக
0: கலப்பு
1: தான்
0: மொழி
1: போயிட்டு இருக்கு.
0: போயிட்டுருக்கு.
1: ஆமாம், அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும்.
0: சில நேரங்களில் நமக்கு அந்த தமிழ் கேட்குறதே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும்
1: ஒரு
0: இல்லையா?
1: படத்தில் கூட கார்த்தி சொல்லுவார்ல, தமிழில் சொல்லுங்கள்,
0: ஆமாம் ஆமாம்.
1: தமிழில் தான் சொல்லுவார். உடனே ஏ இரு இரு, ஏன்னா என்னது, தமிழில் சொல்லுங்கள் அப்படின்வாங்கள்ல,
0: புரிகிற மாதிரி
1: புரிகிற
0: தமிழ்.
1: மாதிரி சொன்னால் தான் இப்போ அது தமிழ் அப்படின்ற மாதிரி
0: அந்த
1: ஆயிடுச்சு.
0: மாதிரி ஆயிடுச்சு.
1: அதனால் வந்து செந்தமிழ் அப்படிங்கிறது நம்ம அந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப அழகாக பேசியிருப்பாங்க.
0: ஆமாம்.
1: அதாவது அப்படி தான் பேசணுங்கிற ஒரு முறையா அப்படின்றது,
0: நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க
1: அப்படியே
0: அந்த மாதிரி.
1: இலக்கணம் பிறழாமல் அப்படியே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அதெல்லாம் பார்த்து தான் செந்தமிழ்னு
0: செந்தமிழ்.
1: தெரியும். அதை உட்காந்து பார்க்க பிடிக்காம நிறைய பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க நம்ம மக்களும் கூட. அதாவது இளைய தலைமுறையினர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மையான தமிழ்.
0: ஓஹோ, இப்போ இத்தனை பொக்கிஷங்களும் இருக்கிறதுனால தான் நம்ம தமிழ் மொழி வந்து செம்மொழி அப்படின்னே சொல்கிறோம், அப்படிதானே?
1: கண்டிப்பாக இன்றளவும் பார்த்தீங்கன்னா அன்றைய கால திரைப்படங்கள் வந்து நம்ம மனசில் ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த மொழியை வந்து எந்த அளவுக்கு அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்றது
0: கையாண்டிருக்காங்க.
1: தான்.
0: பழைய பாடல்களில் கூட அந்த மொழி வளம் நிறைய இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், வண்ண கோலங்களில் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறதே ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிட்டோம்.
0: நிச்சயமா.
1: தமிழோடு விளையாடு விளையாடுறதுக்காக நம்ம நேயர்கள் என்ன செய்யணும்னா, 431-846-1021, புதிய அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா 431-840-1021. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கான விளையாட்டுகள் என்னன்னு சொல்லலாமா?
0: விளையாட்டுகள் வந்து தமிழ் மொழி சம்பந்தமான விளையாட்டுகள் தான். அதில் வந்து சிறப்பு பெயர் நம்ம கேட்கலாம், ஒரு நூலை பற்றிய விளக்கமும் கேட்கலாம், இல்லை இந்த சிறப்புக்குரிய நூல் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி அதனால தான் முன்ன ஆரம்பித்தப்ப இத்தனை விஷயங்கள் இருக்குது, அதில் எத்தனை கேள்வி நம்ம கேட்க முடியும் அப்படிங்கிறதே நமக்கு பெரிய குழப்பம்தான். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நேயர்கள் வந்து சரியான பதில்கள் கொடுப்பாங்க அப்படின்னும் நம்ம நம்புகிறோம்.
1: இணைந்திருங்கள் திருச்சி FM Rainbow 102.1 இல். இது வண்ண கோலங்கள்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: இணைந்திருக்கின்றோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு தமிழோடு விளையாடு. நமக்கு தமிழோடு விளையாட நேர்கள் வந்திருக்காங்களான்னு பார்ப்போம். அதாவது நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, செந்தமிழ்
9: என்ன என்ன வந்து நம்மளோட வினாக்கள்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நேயர்கள் வந்து வரிசை கட்டி வருவாங்க.
8: அதாவது நம்ம தமிழ் மொழிக்கான இலக்கண நூல் நம்ம கைக்கு கிடைச்சதை வந்து நமக்கு தொல்காப்பியம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க.
9: ஆமா, ஆனா நம்மளுக்கு வந்து முதல் முதல்ல இருந்த இலக்கண நூல்னு சொல்றது வந்து அகத்தியம்.
8: அகத்தியம்
9: ஆனா அது வந்து இந்த கடல் கோளால அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. அதுல இருந்து சில பாடல்கள் வேணா இருக்கு, ஆனா முழுமையா நமக்கு கிடைக்கல. அப்ப முழுமையாக நமக்கு கிடைத்த இலக்கண நூல் அப்படின்னு சொன்னா அது தொல்காப்பியம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி அகத்தியம் இருக்குது, கண்டிப்பா அது இருக்குது. இப்ப இந்த தொல்காப்பியம்

0: தொல்காப்பியத்திலேருந்து நீங்க கேட்க போற கேள்வி என்ன?
1: தொல்காப்பியம் அப்படிங்கிறது தெரியும், நம்ம தமிழ் மொழிக்கான பழைய இலக்கண நூல் அப்படின்னு தெரியும். இந்த தொல்காப்பியத்தை வழிநூலாக வச்சு 12ஆம் நூற்றாண்டில் ஒரு இலக்கண நூல் வந்திருக்கு. அந்த இலக்கண நூலின் பேர் என்ன அப்படிங்கிறது தான் நேயர்கள்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி.
0: இந்த இலக்கண நூல் எது அப்படின்றத சொல்றதுக்காக நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய நேயர், ஆஹா, கேள்வி ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைச்சோமே அப்படின்ட்டு ஆறாங்க. ஆனா இது ரொம்ப சுலபமான கேள்வி தான், நான் கூட கண்டுபிடிச்சிட்டேன்னு பாருங்களேன். வணக்கம், கேள்வியை சொல்லாமே இருந்திருக்கலாமோ, பயந்து ஓடுற மாதிரியே இருக்கே. யாருப்பா அந்த துணிச்சலா வந்து நம்ம
1: ரொம்ப
0: கூட பேச போற
1: தெளிவாக
0: நேயர்?
1: சொல்லிடுவாங்க, ஒருவேளை நமக்கு அவங்க இணைப்பில் வந்து நம்ம எடுக்கிற டைமில் அவங்க விட்டு போகிற மாதிரி கூட
0: இருக்கலாம்
1: இருக்கலாம்.
0: இருக்கலாம் இருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு எளிமையான கேள்வி தான், நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியும், நேயர்கள்லாம்
1: அதாவது
0: ரொம்பவே விவரமா
1: கேள்வி
0: இருப்பாங்க.
1: இன்னும் ஒரு தடவை சொல்லிடலாம், தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்டு 12ஆம் நூற்றாண்டில் வந்த இலக்கண நூல் என்ன அப்படிங்கிற நேர்களே நீங்கள் யோசித்து வச்சுருங்க.
0: உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா இணைப்புக்கு வரலாம். வரக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் செட்டிக்குளத்துல இருந்து பாமாவதி பேசுறேன்.
0: பாமாவதி, சொல்லுங்க
2: கேள்வி சொல்லுங்க. நான் லைன் பிடிக்கிறதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேன், அதை வாங்கல.
1: சரிம்மா, தொல்க நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களா? தமிழ் மொழி மேல ரொம்ப இஷ்டமா தமிழ் பாடத்துல
2: கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்க, ரொம்ப தெரியாது, நான் ரொம்ப படிக்கல.
1: சரி, தமிழ் மொழிக்கான இலக்கண நூல் தெரியுமா, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம்.
2: பழையாபதி இல்ல
1: பழையாபதி எல்லாம் இலக்கிய நூல்மா, இலக்கண நூல் கேட்குறேன். இலக்கணம், இலக்கணம், இலக்கியம் வேற இலக்கணம் வேறல்ல.
2: ஆமாங்க,
0: அதுவும் நீங்க சொல்ற வலையாபதி வந்து 50 காப்பியங்கள்ல ஒன்று.
2: காப்பியங்கள்ல
0: இப்ப நீங்க இலக்கண நூல் தான் சொல்லணும். இலக்கண நூல்னு அவங்களே சொல்லிட்டாங்க, தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு.
2: இலக்கண நூல்ல தெரியாதுங்க.
0: அப்படியா,
1: சரி பரவாயில்லம்மா,
0: நல்ல
1: தொடர்ந்து
0: முயற்சி,
1: நிகழ்ச்சி கேளுங்க,
0: வாழ்த்து.
1: அடுத்தடுத்த நேர்கள் பதில் சொல்லுவாங்க.
0: நன்றிமா.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழோடு விளையாடு அப்படின்னு சிறப்பா போயிட்டு இருக்கு. நம்ம இணைப்புல வரக்கூடிய நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
5: உங்க பேரு ஞானபால் மேடம் நீங்க?
4: தொல்காப்பியத்துல வர்ற இது வந்து பெருங்காப்பியம்
5: இல்லமா? தொல்காப்பியத்தை வழி நூலாக கொண்டு வந்த இலக்கண நூல் கேக்குறேன்.
3: அதாவது தொல்காப்பியத்தை முதன்மையா வச்சு அதை தொடர்ந்து வழி நூலா வந்த அந்த இலக்கண நூலை பத்தி கேக்குறாங்க.
5: பெருங்காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. பெருங்கதைன்னு ஒரு இலக்கியம் இருக்கு. நான் இப்ப அதை கேக்கலாமா? இலக்கியத்தை பத்தி கேக்கல, இலக்கணம். இப்ப ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விதி இருக்குல்ல. நம்ம இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நம்ம வந்துட்டு உணவு எல்லாம் எடுத்துக்கணும், இப்படிதான் ஆரோக்கியம் பேணணும்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம மொழிகளுக்கும் இலக்கணம்னு ஒன்று இருக்குல்ல. அந்த இலக்கணத்தை வச்சு தானே இப்படி நம்ம இலக்கியம் கொண்டு வரோம். சரி, பரவாயில்லம்மா, நீங்க முயற்சி பண்ணி வந்ததே பெரிய விஷயம்தான்.
3: ஏதாவது யோசிச்சு சொல்லலாமா?
5: அது இன்னொரு குறிப்புனா இருக்கு, இப்ப கேட்கிற நேயர்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவர் அதை எழுதியிருக்கார், அந்த இலக்கண நூலை.
3: அந்த நூல், அந்த நூல் நூல் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டே வார்த்தை போட்டா போதும் அந்த இலக்கண நூலோட பேரே தெரிஞ்சிடும். பவணந்தி முனிவர் தான் அதை வந்து இயற்றி இருக்கிறாரு. இத்தனை குறிப்புகள் கொடுத்தாச்சு, அழகா நீங்க சொல்லிடலாம். நல்லதா பார்த்து ஏதோ ஒண்ணு செஞ்சீங்கன்னா சரிதான். இதுக்கு மேல குறிப்பு கொடுக்க முடியாது. நன்றி, நன்றி, நன்றி. நம்ம நேர்களை ரொம்ப அழகா யோசிச்சுட்டு இருக்காங்க.
5: அதாவது முயற்சி பண்ணி ஏதாவது சொல்லணுமே சொல்றாங்க, அது சரியா இல்லையா அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லணும்.
3: யார் சொல்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்.
5: பாக்கலாம்.
3: இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான்.

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். இன்று பார்த்தீங்கன்னா தமிழோடு விளையாட நேயர்கள் வந்துட்டு தமிழ் மொழி சம்பந்தமான விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிற கேள்விகளுக்கு பதிலும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான பதிலாக இல்லையா அப்படிங்கிறத அடுத்தடுத்த நேயர்கள் வந்து பதில் சொல்லி தீர்மானிக்கிறாங்க. இதில் வரும் அடுத்த நேயர்.
1: இணைப்பில் வரும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, நான் திருச்சி ஒத்தக்கடை அத்திவரதன் பேசுறேன்.
0: முன்னாடி
2: படித்த ஞாபகம் அது வந்து சரியாக இருக்கின்றதா என்பதை பாருங்கள். அப்படி சரியாக இருந்தால் பரிசு எதுவும் தருவீர்களா?
0: நிச்சயமாக காற்றலைகளில் உங்களுக்கு கைத்தட்டுகள் உண்டு.
2: நன்றி ஐயா.
0: செந்தமிழே பேசுறீங்களே.
2: தொல்காப்பியத்தின் வழிவந்த இலக்கண நூல் நன்னூல் என்று அழைப்பார்கள்.
0: அருமை அருமை, மிகச்சரியான பதிலை கூறியது.
1: நீங்க கேட்ட உடனே உங்களுக்கான காற்றலைகள்ல வந்து உங்களோட பரிசு கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள், சிறப்பா சொல்லிட்டீங்க.
0: பரவாயில்ல. அதாவது புலவர்கள் வந்து பரிசில் பெற வேண்டிதான் இலக்கியங்கள்லாம் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி
1: அந்த கால புலவர்கள் மாதிரியே பாருங்களேன், பரிசில் தெரிவி

0: முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு 1000 பொற்காசுகளும் எனக்கே வேணும் இந்த பாட்டை சொல்லிட்டா அப்படின்ற
1: முதலில் எனக்கு
0: மாதிரி
1: தெறிவியுங்கள்,
0: இருக்குது. ஆமாம், முதல்ல
1: அப்புறம்
0: நீங்கள்
1: நான் வெற்றி
0: சொல்லிடுங்கப்பா,
1: பெற்றதாக
0: அப்புறமா நாங்கள்
1: அறிவியுங்கள்
0: விளையாடுறோம்
1: பாருங்கள்.
0: அப்படின்ற மாதிரி இருக்குது.
1: அடுத்த கேள்வி கூட இருக்குது.
0: அடுத்த கேள்வி, நம்ம வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர்,
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ சரி சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: நேரம் 4:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
10: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இணைந்திருக்கின்றோம் டிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால தமிழோடு விளையாடு, தமிழ் மொழி சம்பந்தமான கேள்விகளை வந்து நேயர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம முன்ன பேசின மாதிரி அந்த இசைத்தமிழ் இசைக்கும் இலக்கணம் இருக்குது, இயற்றமிழுக்கும் இலக்கணம் இருக்குது, நாடகத்தமிழ்னா நாடகத்துக்கான இலக்கணம் இருக்குது. அதேமாதிரி நம்ம தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா ஓவியக்கலைக்கான ஒரு இலக்கண நூல் இருந்தது அப்படின்னு ஒரு பழந்தமிழ் நூல் வந்து சொல்லியிருக்கு.
0: அதாவது ஓவியக்கலைக்கு ஒரு இலக்கண நூல் இருந்தது அப்படின்ற தகவலை ஒரு
1: நூல் சொல்லியிருக்கு.
0: அதை சொல்கிறதுக்கு யார் வர்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கேள்வியை முதல்ல கேட்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னவா இருக்கும்? சரி, நம்ம நேயர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கலாம். யார் இணைப்புக்கு வராங்களோ அவங்களுக்கு குறிப்பு கொடுத்துடலாம். 4311-246-1 4311-246-1 இந்த 2 எண்களில் வரலாம். உங்களுக்காக நாங்கள் குறிப்பு கொடுப்போம். இணைப்புக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் குறிப்பு கொடுப்போம், ஓகேவா? யார் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: வணக்கம்.
0: வருக வணக்கம். யார் பேசுறீங்க? இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இசையோட அவர் ஏதோ பேசுற மாதிரி இருக்கு.
1: ஐயா வணக்கம். ஐயா இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே.
0: அதாவது இசை பத்தின ஒரு செய்தி அப்படிங்கறதுனால நமக்கும் அவங்க வந்து இசையோட வந்துட்டு போயிட்டாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. வரக்கூடிய நேர்கள் 431-246-102-1 இந்த ரெண்டு எண்களையும் வரலாம். இப்போ நம்ம கேட்ட கேள்வியை ஒருத்தர் நினைப்படுத்திடலாமா?
4: தமிழ்ல வந்து ஓவிய கலைக்கான ஓவிய கலைக்குன்னே தனியா ஒரு இலக்கண நூல் இருந்தது.
3: ஆமா, ஆனா அந்த இலக்கண நூல் என்ன அப்படின்றது தெரியல. அந்த இலக்கண நூல் இருந்துச்சுங்கிற செய்தியை சொல்லக்கூடியது நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு.
4: ஆமா,
3: இப்படி சொல்லிடுவோம் நம்ம மக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. அது மட்டும் இல்ல, அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அந்த நூலோட சிறப்புன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு.
4: நிச்சயமா நிறைய இருக்கு, அதுக்கு சிறப்புகளே அத்தனை பேர் இருக்கு.
3: அதையே வந்து முத்தமிழ் காப்பியம்லாம் சொல்லலாம்.
4: ஆமா,
3: இதை தெரிஞ்சுக்கிட்டே கூட அந்த நூலுக்கான ஆன்சரை, நம்ம கேட்ட கேள்விக்கான ஆன்சரை வந்து அவங்க சொல்லிடலாம். இணைப்புக்கு வந்தா கண்டிப்பா சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா, அந்த நூல்ல இசைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இயலுக்கும் கொடுத்திருப்பாங்க, நாடகத்துக்கும் கொடுத்திருப்பாங்க.
4: அதனாலதான் ஆடல் கலைக்கான இலக்கணமும் அந்த நூல்ல இருக்கும்.
3: ஆமா, அந்த ஆடல் பாடல் ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த இசையில வரும். அப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது இத்தனை க்ளூ கொடுத்துட்டாங்களே, நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரம் வந்திருக்காங்க. ஒரு வணக்கம்.
5: வணக்கம்,
3: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
5: மணிமேகலையில
3: நாட்டிய கலை பத்தி சொல்லுவாங்களா? இல்ல, மணிமேகலை இருங்க இருங்க, மணிமேகலை பாத்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு துறவு காப்பியம். அது வந்து என்னன்னா அறம், அறக்காப்பியம் சொல்லுவாங்க, இல்ல துறவு, துறவு நிலை. அதாவது மணிமேகலை வந்து துறவரம் போயிடுவாங்க, அத பத்தி சொல்லக்கூடியதான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி யோசிங்களே.
5: முன்னாடினா அப்ப மணிமலை இல்லைன்னா சிலப்பதிகாரமா தான்.
3: ஆஹா,

0: எக்ஸாம்ல
1: எப்படி
0: எழுதுற மாதிரி அடிக்கிறீங்க அப்படி.
1: எங்க எப்படிலாம் குறிப்பு கொடுத்து உங்களை தூக்கி நிப்பாட்ட வேண்டியதா இருக்குது.
2: அவங்களோட பொண்ணு சிலப்பதிகாரத்தை வரக்கூடிய மாதவியோட பொண்ணு தானே மேம் மணி.
1: மாதவி தான் அந்த அந்த சிலப்பதிகாரத்துல நாட்டியம் ஆடுறவங்க. அந்த நாட்டிய புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதவிக்கு தான் சேரும்.
0: அது
1: நாட்டிய
0: சிலப்பதிகாரத்துல.
1: நிகழ்ச்சி அனைத்துமே நாட்டியத்தை பற்றியும் சரி ஆடல் பாடல் அத்தனையும் சொல்றது எதுனா சிலப்பதிகாரம் தான்.
0: சிலப்பதிகாரம் தான்.
1: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு. ஆனா
2: மணிமேலையில பாத்தீங்கன்னா நம்மளோட பழந்தமிழ் நம்ம சைவ சமயம் வந்து காசிவாகம்னு சொல்லுவாங்க. அதோட குறிப்புகள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணிமேகலையா தான் இருக்கு. இது கூடுதல்
1: ஆனா வந்து அது
0: காசிவம்
1: ஒரு
0: இருக்கும்.
1: சமண காப்பியம் ஓகேங்களா. அது வந்து சைவ காப்பியம் கிடையாது, சமண காப்பியம்.
0: மணிமேகலை வந்துட்டு பௌத்த மத காப்பியம், சிலப்பதிகாரம் சமண
1: ஆமா
0: காப்பியம்.
1: சிலப்பதிகார சமண காப்பியம் நான் மாத்தி சொல்லிட்டேன். பௌத்த காப்பியம் ஆமா, பௌத்த துறவியா தானே அவங்க
0: மணி சொல்ற மாதிரி. ஆசீவகம் சம்பந்தமான தகவல்களும் அதுல இருக்கு.
1: ஆமா அதோட பிரிவுகள்,
0: ஆமா
1: அதோட பிரிவுகள் அதெல்லாம் வரும் கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம்.
0: பாகுபலி ஒண்ணு பாகுபலி ரெண்டு அப்படி சொன்னாதான் புரியுது எல்லாத்துக்கும்.
1: ஆனா ரொம்ப அருமையா நாங்க சொன்ன க்ளூவை கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி கேள்வி இன்னொரு தடவை கேட்டுடலாமா.
0: தமிழில் ஓவிய கலைக்கான தனி இலக்கண நூல் இருந்தது அப்படின்னு கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம்னு இப்ப அவர் சொன்னார், நேயர் சொன்னார்.
1: ஆமா நம்ம எதுக்காக கேள்வி கேட்டோம்ன்றதை மறந்துடக்கூடாது.
0: மிக சிறந்த பதில் அது, கரெக்ட்.
1: அருமை அருமை,
0: நன்றி. இப்ப நன்றி,
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க.
0: ஆமா
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடை மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
6: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకి మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్తును ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యగర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
7: ఏక్ దశక్ పహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
6: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: இணைந்திருக்கின்றோம் ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 தமிழோடு விளையாடு வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம விதவிதமான தமிழ் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: இத்தனை அற்புதமான கேள்வி கணைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவங்க நம்ம ஏதோ வேற்று மொழியில பேசிட்டு இருக்கதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேயர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பா பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இணைப்புக்கு வாங்க. சுழி 431-246-102-1 அறிமுக நேயர்களுக்கான எண் சுழி 431-240-102-1. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான கேள்விகளா வந்துட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய கேள்வியை சொல்லிடலாமா?
0: கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்விதான், எளிதான ஒரு கேள்விதான். நேயர்கள் உடனே வந்து பதில் சொல்லிடலாம். இந்த உலகம் வந்து பஞ்ச பூதங்களால் ஆனதுன்னு சொல்லுவாங்க, ஐம்பூதங்களால் ஆனது என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு?
1: தெரியுமே, நிலம், நீர், நெருப்பு, காற்று.
0: ஆமா, இது ஆக்சுவலா நேயர்களுக்காக தான் அவங்கள்ட்ட கேட்டேன், சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐந்து பூதங்களால், இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதனால தான் இந்த உலகம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நூல் சொல்லியிருக்கு.
1: வேகமா வந்தது யாருன்னு பார்த்தா
0: அந்த நூல் எந்த நூல் அப்படின்னு நேயர்கள் வந்து சொல்லணும்.
1: சொல்லிடுவாங்க. இணைப்புக்கு வந்துட்டே இருக்காங்க, யாரு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அது எந்த மாதிரியான நூல்னு குறிப்பு கொடுத்துடலாமா?
0: அது ஒரு இலக்கண நூல் தான்.
1: இலக்கண நூல் தான். இலக்கண நூலா கையில கொண்டுட்டு வந்துட்டீங்க, இலக்கண ஆசிரியர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடி ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க.
0: கிராமர்னா ஆங்கில கிராமருக்கு கொஞ்சம் நமக்கு சில பயங்கள்லாம் இருக்கலாம், அதாவது அது தெரிஞ்சுக்கிற வரலையும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா அதை விட ஈஸியான அது ஒண்ணுமே கிடையாது. தமிழ் இலக்கணமும் அப்படிதானே, மேக்ஸ் மாதிரி தான்,
1: எதுவுமே
0: கணக்கு மாதிரி
1: தெரிஞ்சுக்கிற
0: தானே.
1: வரைக்கும் தான் கடினமானதா இருக்கும்.
0: நிறைய பேர் படிக்கிறப்பே பார்த்தோம்னா இந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் படிப்பாங்க, இலக்கணம் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக வந்து ரொம்ப எளிதான ஒரு பாடப்பகுதியே அதுதானே இலக்கண நூல்.
1: கண்டிப்பாக, ஏன்னா நம்ம இலக்கியத்தை வந்து எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வடிவம் தான் நமக்கு இலக்கணம்ன்ற ஒரு விஷயம்.
0: ஆமாம், அதாவது முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, உள்கட்டமைப்பே இலக்கணம் தான், எலிவேஷன் தான் இந்த இலக்கியங்கள்லாம்.
1: கண்டிப்பாக,
0: அதனால் வந்துட்டு இலக்கணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில கேள்விகள்லாம் இங்கே கொண்டு வந்தது. நேயர்களும் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறத ரசிகனாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ண ஓட்டமாக இருக்குது.
1: இணைந்திருங்கள் திருச்சி FM ரெயின்போ 102.1 ரோடு. இது வண்ண கோலங்கள்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: இணைந்திருக்கின்றோம் டிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்களில் தமிழோடு விளையாடிய நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு யாரும் இணைப்பில் இருக்காங்களான்னு பார்ப்போம். மனையர்
3: வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார், நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடே, நான் வேகமா வந்து ஒரு இணைப்புல வந்து நாங்களும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறோம்னு.
4: ஆமா சார், ஆமா மேடம், போன வாட்டியும் எனக்கு கிடைச்சிச்சு சிலப்பதிகாரம், கிடைக்கல தெரிஞ்சிச்சு.
2: ஓஹோ,
4: சொன்னதை வச்சு இப்பயும் கண்டுபிடிச்சு.
2: சிலப்பதிகாரங்களோட பல பகுதிகள்

0: தொல்காப்பியத்தோட பல பகுதிகள் கிடைக்கல அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள்
1: ஆமா
0: இணைப்பும்
1: சார்.
0: கிடைக்கலன்னு சொல்லிடுறீங்க போல இருக்கு.
1: ஆஹா
0: சரிங்கம்மா, நான் கேள்வி என்னன்னா, உலகம் ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்ற நூல் எதுமா?
1: தொல்காப்பியம் சார்,
0: தொல்காப்பியம் தான். சுத்தி சுத்தி
1: எப்போதோ
0: இப்படியே தான்
1: படிச்சதை
0: வருது.
1: ஞாபகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நன்றி சார்.
0: சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப அருமையான பதில் சொல்லுங்கம்மா.
1: சூப்பரா இருந்துச்சு கொஸ்டின், நீங்க கேட்டது
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா,
1: புரிஞ்சுக்கணும் தானே.
0: ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
1: நன்றி சார், நன்றி மேடம்.
0: ஓகேங்கம்மா.
1: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேரத்துக்கு வந்துட்டு இருக்கோம். வேற இருக்கக்கூடிய கேள்வியும் பதிலையும் சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, அந்த கொடுந்தமிழ் செந்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு,
1: ஆமா
0: அந்த கொடுந்தமிழ் அப்படிங்கிறது பிறமொழி கலப்போடு பேசுகிற ஒரு தமிழ்,
1: ஆமாம்,
0: தமிழ்
1: அதாவது
0: நடை
1: செந்தமிழுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லாமே கொடுந்தமிழ்.
0: கொடுந்தமிழ்.
1: ஆ
0: இப்போ அந்த கொடுந்தமிழில் உள்ள வார்த்தைகளுக்கு சில ஒரு வட்டாரத்தில் ஒரு பேர் இருக்கும்,
1: ஆ
0: வார்த்தை இருக்கும், அதுக்கு அர்த்தம். இப்போ கோயம்புத்தூரில் பேசுகிறதே திருச்சிக்காரவங்களுக்கு சில தமிழ் எழுத்தாக
1: அது
0: இருந்தாலுமே
1: வந்து
0: தெரியாமல்
1: வட்டார
0: இருக்கும்.
1: வழக்கு அப்படின்னு சொல்லிடுவோம், அதில் வந்து அது மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் செந்தமிழ் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக இப்போ நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேச்சு வழக்கெல்லாம் வந்து கொடுந்தமிழில் வரும்.
0: வாழைப்பழங்கிறதுக்கு பதிலாக வாழைப்பழங்கிறமே, அது மாதிரியா?
1: அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம்.
0: ஓ,
1: இப்போ
0: சரி
1: நம்ம
0: சரி.
1: பேசுகிறதே சாதாரணமாக தானே பேசுகிறோம்,
0: ஆமாம்
1: வந்தோம் போனோம், அந்த இலக்கண
0: நடை
1: அந்த நடை
0: இல்லாமல்.
1: இருக்காது. அப்போ இலக்கண நடையோடு பேசினா அது செந்தமிழ், இலக்கண நடை இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசுனா அது கொடுந்தமிழ். நம்ம
0: கொடுந்தமிழ்,
1: பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கொடுந்தமிழ் தான்.
0: கொடுந்தமிழ் தான்.
1: ஆமா ஆமா ஆமா,
0: இப்போ இந்த கொடுந்தமிழுக்கும் சரி செந்தமிழுக்கும் சரி,
1: ஒருத்தர்
0: அதுக்குள்ள
1: இலக்கணம் வகுத்திருக்கிறாரு.
0: அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன அர்த்தங்கள்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வார்த்தை இலக்கணம் வகுத்திருக்கார் இல்லையா?
1: இதுக்காக யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்களான்னு பார்ப்போம், இல்லாட்டி நம்மளே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட போறோம்.
0: சரி.
1: ஆமா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், யார் வேணாலும் வரலாம். கொடுந்தமிழுக்கும் செந்தமிழுக்கும் ஒரே ஒருத்தர் தான் இலக்கணம் வகுத்திருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க இணைப்புக்கு வரலாம். இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சியோட முடிவில் அதற்கான விடையை நாமளே சொல்லிடலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளீதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இவியன் நகர் சென்றடைந்தார். மேலும் புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 121 புதிய மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் பழுதுகளை சரி செய்ய 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமனம் செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 2021 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026 10 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் 2021-22 முதல் 2025-26 வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், வருவாய் பற்றாக்குறை 2026 78,324 கோடியாக அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திரு சி விஜயபாஸ்கர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை நேரில் சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். திரு விஜயபாஸ்கரின் பதவி விலகலை தாம் ஏற்றிருப்பதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவிலிருந்தும் தாம் விலகுவதாக திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரும் 26 தேதி சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் விழிப்புணர்வு எதிர்ப்பு ஓட்டம் நடைபெற இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் இணையதளத்தில் வரும் 22 தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. 13 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் இதில் சேரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆர்டர்லி தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் பொதுமக்கள் அப்பகுதிகளில் இரவு நேரத்தில் செல்ல வேண்டாம் என வனத்துறை எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நியூஜெர்சியில் Group 1 பிரிவில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. போஸ்டனில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் நார்வே ஈராக்கை எதிர்த்து விளையாடுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இருக்காது அப்படின்னு டிவி கோவில் துணை மின்நிலைய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணப்பாறை பகுதியில் நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால மணப்பாறை துணை மின்நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளான மணப்பாறை நகரம், செவலூர், பொடங்குப்பட்டி, பொய்கப்பட்டி, வீரப்பூர், கொட்டப்பட்டி, தீராம்பட்டி, பொத்தமேட்டுப்பட்டி, மஞ்சம்பட்டி, கலிங்கப்பட்டி, ராயம்பட்டி, பூசாரிப்பட்டி, ஆண்டவர் கோவில், கள்ளிப்பட்டி, முத்துப்புடையான்பட்டி, காட்டுப்பாட்டி, புதிய காலனி, பழைய காலனி, மணப்பாறைப்பட்டி, கல்பாளையத்தன்பட்டி, கீழப்பொய்கைப்பட்டி, கஸ்தூரிப்பட்டி, வடுகப்பட்டி, ராயம்பட்டி இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு மணப்பாறை மின்வாரிய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

திருச்சி ஸ்ரீரங்கம் கோட்டத்துக்குட்பட்ட திருவானைக்காவல் துணை மின் நிலையத்தில் நாளைய தினம் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால திருவானைக்காவல் சன்னதி வீதி, வடக்கு உள்வீதி, தெற்கு உள்வீதி, ஒத்த தெரு, சீனிவாச நகர், நெல்சன் ரோடு, அம்பேத்கர் ரோடு, பஞ்சக்கரை ரோடு, அருள்முருகன் கார்டன், ஏயூட்டி நகர், ராகவேந்திரா கார்டன், காந்தி ரோடு, ட்ரங்க் ரோடு, கும்பகோணம் சாலை, சிவராம் நகர், மேலக்குண்டையம்பேட்டை, சென்னை பைபாஸ் ரோடு, கல்லணை ரோடு, கீழக்குண்டையம்பேட்டை, நடுக்குண்டையம்பேட்டை, வெங்கடேஸ்வரா நகர், தாகூர் நகர், திருவெண்ணைநல்லூர், பொன்னுரங்கபுரம், திருவள்ளர் சோலை, பனையபுரம், உத்தமர்சீலி, கிளிக்கூடு, பிச்சாண்டார் கோவில் பிரிவு அலுவலகத்துக்குட்பட்ட சங்கர் நகர், காமராஜர் நகர், மாருதி நகர், எஸ்எஸ் நகர், எம்ஆர் நகர், நம்பர் ஒன் டோல்கேட், பிச்சாண்டார் கோவில், ராஜா நகர், ஆனந்த நகர், இந்த பகுதிகளில் நாளை காலை 9:45 தொடங்கி மாலை 4 மணி வரை மின் விநியோகம்

0: இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். ஆரவாரத்தில் இப்பொழுது கேட்கலாம்.
1: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
2: ஐடி துறையினர் யூஸ்வலா பார்க்கும்போது மடிக்கணினி வச்சுக்கிட்டேதான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வேலை பார்க்கறது எல்லாம் அதுலயே தான் இருக்கும். அவங்க உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முதுகு வலி வரும், கழுத்து வலி வரும். இதுக்கு தகுந்தபடி நம்ம அவங்களுக்கு ஆசனாஸ் நிறையவே கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறைய மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் யோகா ஆசனாஸ் எல்லாம் நிறையவே கொடுக்கலாம். அவங்களுக்கு பிராணாயாமாவும் ரொம்பவே வேலை செய்யும். மூன்றாவது பார்க்கும்போது கவனக்குறைவு நிறையவே ஏற்படுது. கோவங்களா இருக்கட்டும், மன அழுத்தத்தினால வர நிறைய டிசீசஸ் அவங்களுக்கு ஈஸியா வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ யோகா அவங்க பழக பழக அவங்களுக்கு இதெல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கண் சோர்வு, அவங்க லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கும்போது இல்லைன்னா மொபைலே பார்த்துருக்கும் போது கண் சோர்வு நிறையவே ஏற்படும். அதுக்கு நம்ம கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா கண் சோர்வையும் தவிர்க்கலாம். அதே மாதிரி ஷார்ட் சைட்டு லாங் சைட்டு இதையும் நம்ம அப்படி தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு தூக்கம். ஐடி துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு தூக்கம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. அதனால வர்ற நிறைய பக்க விளைவுகளும் அவங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. மனசு அமைதியா இருந்தால் தான் தூக்கமும் நல்லா வரும். அதனால தூக்கம் வர்றதுக்கும் நம்ம நிறைய யோகாசனா யோக நித்ரா அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அவங்க உட்கார்ந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எடை நிறைய கூடும். அந்த வாழ்க்கை முறையை மாற்றவும் முடியாது. அவங்களோட தொழில் அதுங்கும் போது மாற்ற முடியாது. அதனால யோகாவும் நிறைய நம்ம பண்ணலாம். ஐடி துறையினருக்கு ஒரு ரெண்டு மூணு யோகா ஆசனாஸ் பேரோட நான் சொல்றேன், செய்யும் முறையும் நான் சொல்றேன். நீங்க கண்டிப்பா இதை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தாடாசனா. நம்ம ரெண்டு கைகளையும் நெஞ்சுக்கிட்ட வந்து கோர்த்துக்கிறோம். கோர்த்துக்கிட்டு நேர சேர்ல உட்காந்தாலும் சரி இல்லைன்னா நீங்க நின்னுக்கிட்டாலும் சரி கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம். நல்லா மேல வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம அதுலயே ஒரு 10 கவுண்ட் வெயிட் பண்றோம். வெயிட் பண்ணும்போது மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம பாடியில உள்ள எல்லா எலும்புமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது வந்து எல்லாருமே பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி நம்ம பண்ணோம்னா அவங்க ஹைட்டு கூட கூடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா வஜ்ராசனா. காலை மடக்கி கீழே உட்காந்துக்கலாம். கைய வந்து ரெண்டு கையும் கோர்த்துக்கிட்டு நம்ம மடியில வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாலே நம்மளுக்கு முதுகு தண்டுவடம் வந்து நல்ல பலமாகும். இன்னொன்னு பாலாசனா. பாலாசனா காலை மடக்கி வச்சுட்டு கைய நல்ல நீட்டி நம்ம நெத்தி தரையில தொடுற மாதிரி படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டேன்னா நம்ம கை விரல் நுனியில இருந்து முதுகு தண்டவடம் கடைசி வரைக்குமே அது நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறத நம்ம உணரலாம். இதே நம்ம பிராணாயாமம் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாடி சோதனை பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலாம். அனுலோம் விலோம், அதே மாதிரி பிராமரி பிராணாயாமம், இந்த மூணுமே அவங்களுக்கு கொடுக்கலாம். பிராமரி பிராணாயாமம் இது எப்படின்னா நம்ம மைண்ட்ல ஓடுற தாட்ஸுக்கும் நம்ம பிசிக்கல் பாடிக்கும் நடுவுல ஒரு கேப் ஏற்படுது. இது ஏற்படும் போது நம்ம மனசு வந்து ரொம்பவே அமைதியாகுது. ஸோ இது வந்து எல்லா ஐடி துறையினரும் இதை கண்டிப்பா பண்ணா அவங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுநர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

இணைந்திருக்கின்றோம். நான் ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நேர்களே, நாளை நம்ம ட்ரிச்சி ஈபி சாலை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் ஈபி சாலை, மணிமண்டப சாலை, காந்தி சந்தை, கல்மந்தை, வெள்ளை வெற்றிலைக்கார தெரு, ராணி தெரு, பெரிய சௌராஷ்டிரா தெரு, ஜின்னா தெரு, கிருஷ்ணாபுரம், சின்னக்கடை வீதி, பெரிய கடை வீதி, மதுரம் மைதானம், பாரதியார் தெரு, பட்டர்வொர்த் சாலை, கீழாண்டார் வீதி, மலைக்கோட்டை, மேலரன் சாலை, பாபு சாலை, குறிஞ்சி கல்லூரி, திருச்சி டவுன் ரயில்வே நிலையம், விஸ்வாஸ் நகர், வேதாத்ரி நகர், ஏபி நகர், லட்சுமிபுரம், உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் நாளை காலை 9:45 தொடங்கி மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை ட்ரிச்சி ஈபி சாலை மின்நிலைய செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

தமிழக அரசோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் இயங்கும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கும் வேலை தேடி இளைஞர்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான், குறிப்பாக வேலைவாய்ப்பு துறையோட அந்த பதிவு செய்தல், புதுப்பித்தல், கூடுதல் கல்வி தகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம், காலி பணியிடங்களை பரிந்துரை செய்தல், தொழில் நெறி வழிகாட்டுதல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த மாதிரியான சேவைகளை வந்து எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக தான் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த அனைத்து சேவைகளையும் விண்ணப்பதாரர்கள் எந்தவித கட்டணமும் இன்றி அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளமான tnvelaivaippu.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக இலவசமாக பெறலாம். ஆனால் இந்த சேவைகளை கட்டணத்தின் அடிப்படையில் செய்து வருவதாக தெரிவித்து சமூக வலைதளங்களில் காணொலிகள் வாயிலாக விளம்பரங்கள் பரவுகின்றன. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக இதுபோன்ற போலி விவரங்களையும் அல்லது இடைத்தரகர்களையும் நம்பி தனிப்பட்ட விவரங்களையும் அல்லது பணத்தையும் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

0: பிணைந்திருந்தோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். இதுவரை ஆரவாரத்தில்
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: இனி கேட்கலாம் 6:30 மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தவேக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் நாட்டின் பல பகுதிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் புதிய வாய்ப்புகள் உருவாகியிருப்பதாகவும் கூறியுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் 91,000 கிலோமீட்டரிலிருந்து 146,000 கிலோமீட்டராக உயர்ந்துள்ளதையும் மெட்ரோ ரயில்வே கட்டமைப்பு 250 கிலோமீட்டரிலிருந்து 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் பழுதுகளை சரிசெய்ய 15,000 மின் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாநிலத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களில் சில இடங்களில் உள்ள பழமையான மின் கட்டமைப்புகள், நிலத்தடி கேபிள் பழுதுகள் போன்ற காரணங்களினால் மின் பகிர்மான அளவில் அவ்வப்போது தடை ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இப்பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கான மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 மின்தடை நீக்க மையங்கள் அமைக்கப்படும் என்றும் இதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். 24 மணி நேரமும் செயல்படும் மின்னகம் மூலமாக அளிக்கப்படும் பொதுமக்களின் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மின் தடையை நீக்க 125 குழுக்கள் சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் டாக்டர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழகத்திற்கு 78,324 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை உள்ளதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மாநிலத்தின் கடன் அளவு இரட்டிப்பாகியிருப்பதாகவும் திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
1: ரூபாய் 10 லட்சம் கோடி நேரடி

0: கடன் ரூபாய் 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, இதுவரை இல்லாத அதிகபட்சம். ஜிஎஸ்டிபியில் சொத்து வரி வருவாய் சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. பொதுத்துறை நிறுவனங்களில் கடன்களையும் சேர்த்தால் மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு 13.18 லட்சம் கோடியாக உயர்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் பெண்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறிவித்த வாக்குறுதியின்படி பெண்களுக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதை டாக்டர் எல் முருகன் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியின்படி குறு சிறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் தவணை முறையில் அறிவிப்புகளை வெளியிடுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மட்டும் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 75,000 மேல் கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளின் சுமையை குறைக்காது என்று கூறியுள்ளார். சிறு குறு விவசாயிகள் ஒரே சமூக பொருளாதார நிலையில் உள்ளதாகவும் எவ்வித பாரபட்சமும் இன்றி பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபியாலும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், தாவேக அரசு தேர்தலின்போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறு குறு விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் திரு மாசிலாமணி உள்ளிட்டோரும் விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். விராலிமலை தொகுதி அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜெய்சிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பின் அஇஅதிமுகவிலிருந்து தாம் விலகுவதாகவும் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்ட கால்நடை மருத்துவமனை மற்றும் மாவட்ட நூலகம் அறிவுசார் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டார்.

0: திருப்பத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் 19ஆம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆல்ஃபியா ஜேம்ஸ் பல்லவி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று தொடங்கிய இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரேம்குமார் அபு ஹுபைடா இணையும் முன்னா காலித் ஷிஷாங் குமார் இணையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷிஷாங் குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உள்கட்டமைப்பில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிலுவையில் உள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடனை மாநில அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய்க் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நீலகிரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சரவணன்.
1: குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி பெறும் வீரர்கள் நாட்டின் பல இடங்களுக்கு பணிபுரிய அனுப்பப்படுகின்றனர். இம்முகாமில் 6 மாதங்கள் பயிற்சி பெற்ற 1036 பேர் அக்னிபாத் திட்டத்தில் அக்னி வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்தது. பகவத்கீதை, பைபிள், குரான் மற்றும் தேசிய கொடி மீது அக்னிபாத் வீரர்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ராணுவ பயிற்சி மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் நரசிம்மன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அக்னிபாத் வீரர்களாக அணிவகுத்து வந்த காட்சியைக் கண்டு பெருமிதம் அடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியை சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். பயிற்சியில் சிறந்து விளங்கிய 9 அக்னிபாத் வீரர்களுக்கு பதக்கங்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா விளங்குகிறது. இந்த பூங்காவை உருவாக்கும் பணிகளை 1848 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெக்கேவர் என்ற கட்டிடக்கலை வல்லுநர் தொடங்கி வைத்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூங்கா பணிகள் நிறைவடைந்தது. பின்னர் 1867 சுற்றுலா பயணிகளுக்காக இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இந்த பூங்காவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 50 வகையான மரங்களும் 250 வகையான மலர் செடிகளும் உள்ளது. இந்த பூங்காவை உருவாக்கிய மெக்கைவர் 1876 ஜூன் 8 இயற்கை எய்தினார். அவரது நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது 150வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து உதகை ஸ்டீபன் ஆலயத்தில் அமைந்துள்ள அவரது கல்லறைக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா மற்றும் உதவி இயக்குநர் பவிதா உள்ளிட்டோரும் பூங்கா ஊழியர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த சில ஆண்டுகளாக விவசாய நிலங்களில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டு அதிகரித்துள்ளது. இதனால் விவசாய பயிர்களில் நச்சுத்தன்மை அதிகரிப்பதுடன் மண் வளமும் சீரழிந்துள்ளது. எனவே விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி தாய் மண்ணின் வளத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் கேத் பச்சாவோ அபியான் எனப்படும் விளைநிலம் காப்போம் இயக்கத்தின் கீழ் விவசாயிகள் கருத்தரங்கு நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் ஒரு அங்கமாக மாவட்ட அளவிலான இயற்கை வேளாண்மை குறித்த கருத்தரங்கம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் நவநீதா தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் தோட்டக்கலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மை, நிலையான விவசாய முறைகள், மண்வள மேம்பாடு, மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தொழில்நுட்ப அமர்வுகளை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு இயற்கை வேளாண்மையின் அவசியம், அதன் நன்மைகள், நிலையான வேளாண்மை நடைமுறைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் குறித்து அறியப்பெற்றனர். இதைத் தவிர இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்கள், இயற்கை இடுபொருட்கள், காளான் மற்றும் தேன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், தோட்டக்கலைத்துறையின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய கண்காட்சி நடைபெற்றது. மேலும் நவீன கருவிகளை கொண்டு விளைபொருட்களில் உள்ள நச்சுத்தன்மையை கண்டறியும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரி மாவட்டம் கேரளா கர்நாடக மாநிலங்களின் எல்லையை ஒட்டியுள்ளது. கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதால் மாநிலங்களுக்கிடையேயான எல்லைப் பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் நிபா வைரஸ் உள்ளிட்ட பல்வேறு வைரஸ் தொற்றுகளை தடுக்கும் நோக்கில் சிறப்பு குழுக்களை அமைத்து தேவையான முன்னேற்பாடுகளுடன் எல்லை மற்றும் எல்லையை ஒட்டியுள்ள கிராமத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், தற்போது வரை நீலகிரியில் எந்த தொற்று பாதிப்பும் உறுதிப்படுத்தவில்லை என தெரிவித்தார். எல்லைப் பகுதியில் உள்ள கிராம மக்கள் மற்றும் பொதுமக்கள் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை குறித்து வழிகாட்டுதல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வெளியிடப்படும், அதன்படி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்.

0: தொடர்ந்து பேசிய ஆட்சியர், நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை யாருக்கேனும் காய்ச்சல் உள்ளிட்ட நோய் தொற்று அறிகுறிகள் இருந்தால் முன்கூட்டியே தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்தார்.
1: இதுவரை நீலகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சரவணன். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சில் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்கவுள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்த் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்தவுள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேசவுள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர்

0: வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945ஆம் ஆண்டின் விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000க்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். பார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-11, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல்

0: பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தான். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25. இப்பொழுது கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தி.
0: இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் இது குறித்த நேயர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் தருகிறார் தஞ்சாவூர் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு உதவி இயக்குநர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் மித்ரா அவர்கள். நேயர்கள் தொடர்பு கொள்ள நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431-240-1 மற்றொரு எண் 0431-246-1. நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது.
2: வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வேளாண் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. இன்றைய நிகழ்ச்சியில் குறுவை சாகுபடி குறித்தும் குறுவை சாகுபடியில் என்ன மாதிரியான நெல் ரகங்களை தேர்வு செய்யணும், முக்கியமாக தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கணும் போன்ற பல விஷயங்களை நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் தஞ்சாவூர் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையுடைய உதவி இயக்குநர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார்.
2: இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அதுவும் இந்த எல்நினோ அப்படிங்கிற ஒரு பருவநிலை மாற்றத்தின் காரணமாக பருவமழை நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தாமதமாகுது, எதிர்பார்த்த மழை அளவு இல்லை. அதே நேரத்தில் நம்ம குறுவை சாகுபடிக்கான பணிகளையும் நம்ம விவசாயிகள் மும்முரமாக இருக்கிறாங்க. தற்போதைய நிலையில் குறுவை சாகுபடியில் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களில் விவசாயிகள் கவனம் செலுத்தணும்?
3: தற்போதைய சூழ்நிலையில் வந்து அதாவது தண்ணீர் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிணற்று நீர், போர்வெல் வாட்ரு, இந்த இரண்டு பாசனங்களை வச்சு தான் நம்ம வந்து குறுவை சாகுபடி திட்டமிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் அதாவது குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அந்த போர்வெல் வாட்டரை வந்து மட்டும் பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த விவசாயிகள் வந்து விதை தேர்வு வந்து நல்ல ரகங்களை தேர்வு செய்யணும். ஏன்னா தண்ணீர் வந்து அதிகமாக தொடர்ச்சியாக நம்ம வந்து போர்வெல் வாட்டரை பயன்படுத்தும் போது அதனுடைய உப்புத்தன்மையை வந்து அதிகப்படுத்திருக்கலாம். அதனால் வந்து அது இந்த தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்யணும். அடுத்தது அதுக்கு தேவையான உயிர் உரங்கள், நுண்ணூட்ட உரங்கள், களைக்கொல்லிகள் இதை வந்து தேர்வு செய்யணும். இப்போது வேளாண்மை துறை மூலயமா வழங்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களும் சரி நுண்ணூட்ட உரங்களையும் போதுமான அளவு வாங்கி கையிருப்பு வச்சுக்கிறது நல்லது. விதைகளை பொறுத்தளவுக்கு தனியார் விதைகளை வாங்கும்போது அந்த விதையுடைய அட்டை மற்றும் அதனுடைய கடன் பட்டியல் அதாவது பில்லை வந்து பத்திரமாக வச்சுருக்கணும். அது வந்து அறுவடை முடிகிற வரலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பில்லை வந்து கூட இருக்கிறது உத்தமம்.
2: நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
4: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தனர் வட்டம் புலவன்காடு மாரியப்பன். இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
4: இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவிய சாகுபடி பணி துவங்கிட்டு அந்த இலத்தட நீரை நம்பிதான் நாங்க பயிர் சாகுபடியை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நம்ம மேட்டூர்ல தண்ணி வெள்ள நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் உரத்தனார் பகுதியில பாத்தீங்கன்னா ADT 16, ASD 21, TPS 5, TPS 3, ADT 59 இப்படி பல ரகங்களும் ஒவ்வொரு விவசாயி மாற்றி விட்டுருக்காங்க, நடவு பண்ணிட்டு ஆரம்பிக்க போறாங்க. இப்போ இந்த சூழல்ல நம்ம தண்ணீர் பற்றாக்குறை இருக்க நம்ம காவிரி நீர் தண்ணீர் வயல்ல பாஞ்சதுன்னா பையன் செழிப்பா இருக்கும். இப்ப நிலத்தடி நீர்ல இது வச்சு பயன்படுத்தும் போது ஏதாவது நோய் தாக்குதல் இருக்குமா, அப்படி வந்தா அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிற சார் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்.
3: பொதுவா வந்து நிலத்தடி நீரை வந்து ஐயா வணக்கம், நல்ல ஒரு அருமையான கேள்வி. நிலத்தடி நீரை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது பயிருடைய வளர்ச்சி வந்து குறைவாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அப்போது வந்து நம்ம வந்து பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்த அதிகமான தலைச்சத்தை பயன்படுத்துவோம். அதை நம்ம வந்து தவிர்த்து போதுமான இடைவெளியில் தலைச்சத்தை பயன்படுத்தணும். அதே போல் துறையின் மூலம் வழங்கக்கூடிய நுண்ணுயிர் உரங்களை வந்து அதிகளவு பயன்படுத்தணும். இந்த நுண்ணுயிர் உரங்கள் வந்து

0: மண்ணில் கரையாத நிலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து எளிதில் வந்து கரையக்கூடிய தன்மைக்கு மாற்றி பயிருக்கு எடுத்துக்கூடிய தன்மையை உருவாக்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தினால அதிகமான வறட்சியான சூழலில் தான் நிலவும். அதாவது அந்த வானிலையை வந்து பார்த்திங்கன்னா வறண்ட சூழலில் இருக்கும். அந்த தருணத்தில் வந்து அதிகமான அளவு வந்து இலை சுருட்டு புழுவும் குருத்து பூச்சியும் தான் தாக்குதலை வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு மழை வந்தாலோ இல்லை வானிலை வந்து மாறும் பட்சத்தில் நோய் தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அத்தகைய தருணங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம தண்டு அதாவது தூர் வெடிக்க தருணத்திலேயே வந்து சூடாமணாசை வந்து நம்ம வந்து இலைவழி தெளிப்பாக பயன்படுத்தும் போது நோய் வர்றதை நம்ம தவிர்க்கலாம்.
1: நிச்சயமாக இப்போ நம்ம குறுவை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளில் பருவமழையை எதிர்பார்த்து தாமதமாக விதைப்பு செய்யக்கூடிய விவசாய பகுதிகளும் இருக்குது. சில பேர் இன்னுமுமே என்ன சாகுபடிக்கு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க. அப்போ இந்த குறுவை சாகுபடியில் ரகத்தேர்வு எவ்வளோ முக்கியம், என்ன மாதிரி ரகங்களை நம்ம இப்போ தேர்வு செய்யலாம்?
0: அதாவது குறுவை சாகுபடியை பொறுத்தளவுக்கு தண்ணீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் களிமண் சார்ந்த பகுதிகளில் பார்க்கும்போது ஏரிட்டி 36 பழைய ரகமாக இருந்தாலும் ஒரு நல்ல ரகம், அதே போல் ஏரிட்டி 43 இந்த ரகங்கள்லாம் வறட்சியை தாங்கி கொஞ்சம் வளரக்கூடிய ரகங்கள், குறுகிய காலத்திலேயே வந்து பயிர் வந்து கதிர் வரக்கூடிய சூழலை உருவாக்கும். அதுக்கடுத்தது உப்பு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த பகுதிகளில் 51 வந்து ஒரு சிறந்த ரகம், நல்ல ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து 105-110 நாளுக்குள்ளே நமக்கு அறுவடை எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மேட்டுப்பாங்கான மணற்பாங்கான பகுதிகளில் ஏரிட்டி 59 நல்ல ஒரு மகசூல், அதிகமான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது புதிய ரகம். ஏஎஸ்டி 16 பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 110-115 நாளுக்குள்ள அறுவடை வந்தாலும் அதிகமான பரப்பளவில் வந்து விவசாயிகளால் விருப்பத்தின் தேர்வாக இருக்குது அந்த ரகம் வந்து கடைமடை பகுதிகளில்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம் ஐயா, என்ன பேசுறீங்க? ஆ, சொல்லுங்க.
2: வணக்கம் சார், நான் தஞ்சை மாவட்ட விவசாய சங்க தலைவர் ஆர் யுவராஜ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம் சார்.
2: அதாவது விதை உற்பத்தி பண்ணும் போதே அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதுல வந்து கொடுத்து அதை வந்து செய்ய முடியுமா அந்த மாதிரி? ஏன்னா இப்ப நம்ம வந்து அம்மை நோயை தடுத்துட்டோம், லெப்ரசியை தடுத்துட்டோம், எல்லாத்தையும் தடுத்துட்டோம். அதே மாதிரியே அரிசியில அந்த மாதிரி ஒரு இதை வந்து இது பண்ணி ரெடி பண்ணி அந்த மாதிரி கொடுக்க முடியுமா? உலக அளவில் அந்த மாதிரி ஏதாவது ஆராய்ச்சி நடக்குதா?
0: இல்லை, அதாவது ஐயா நன்றிங்க ஐயா. பொதுவாக பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது அது குறிப்பாக பகுதி வாரியாக, இப்போ உதாரணத்துக்கு தஞ்சை பகுதினாக்க அதிகமான அளவில் பாதிக்கப்படக்கூடியது பார்த்திங்கனாக்கா ஒன்று இலை சுருட்டு புழுவாக இருக்கும், அடுத்தது குருத்து பூச்சியாக இருக்கும். அதிகமான வந்து மழைக்காலங்களில் நமக்கு புகையான் அந்த மூன்று முக்கியமான பூச்சிகளில் வரும். நோய் பொறுத்தளவுக்கு குலை நோய் வந்து நமக்கு பனிக்காலங்களில் அதிகமான ஒரு பாதிப்பு உள்ளாக்கும், இலைப்புள்ளி நோய் வரும். ஸோ இந்த நோய்களையும் பூச்சிகளையும் எதிர்ப்பு வளரக்கூடிய ரகங்களை வெளியிடுறாங்க. ஆனால் காலப்போக்கில் சூழல் நம்மளை வந்து மாற்றுது. ஒரு ரகத்தை மட்டும் நம்ம சாகுபடி பண்ணும் பட்சத்தில் அந்த ரகம் வந்து எதிர்ப்பு தன்மையோடு இருக்கும். அருகாமையில் உள்ள இருக்க விவசாயியுடைய தேர்வு வேறு ரகமாக இருக்கும்போது அந்த ரகத்தின் மூலயமா இந்த ரகம் வந்து அதனுடைய எதிர்ப்பு தன்மையை இழந்து வருது. இதுதான் வந்து இன்றைய அதாவது புதிய ரகங்களுடைய குணாதிசயங்களாக இருக்குதுங்க.
1: அப்போ நம்ம வந்து ஒரே பயிர் சாகுபடியிலேருந்து பல பயிர் சாகுபடிக்கும் வரைக்கும் எல்லா விவசாயிகளுமே மாறணும்.
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது சில ரகங்களை நீங்கள் சொன்னீங்க, அந்த குறுகிய கால ரகங்களாக சொல்லியிருக்கீங்க. சில பகுதிகளில் வந்து இப்போ நடவே பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் பருவமழையும் தாமதமாகுது. அப்போ இந்த சூழலில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய நீர் மேலாண்மை அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும்?
0: கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 2015-16 பெரிய வறட்சி வரும்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாக பிபிஎஃப்எம்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணுயிர் உரங்களை கலவையை வந்து 1% கலவையை வந்து இலைவழி தெளிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இது என்ன செய்யுது அப்படின்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை கொடுக்குது, மட்டுமல்லாமல் பூச்சி நோய் தாக்குதலையும் குறைக்கிது. அது ஒரு 80 வகையான பாக்டீரியா தான் அதில் இருக்குது. 80க்கு மேலே உள்ள பாக்டீரியா இருக்கிறதுனால இயற்கையாகவே எதிர்ப்பு தன்மை கொடுக்கறது மட்டுமல்லாமல் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் கரை வச்சு கொடுக்குறோம். பயிர் வந்து பச்சையாகவும் எளிதில் காயாமல் இருக்குது. அதனால் விவசாயிகள் வறண்ட நிலையில் இருக்க பகுதியில் சாகுபடி பண்ணிக்கக்கூடிய பயிர்களுக்கு 1% பிபிஎஃப்எம் கொடுத்தா நல்ல விதமாக இருக்கும்.
1: சரி, இப்போ நாளைக்கே கூட தஞ்சை மாவட்டத்திலெல்லாம் வானிலை வந்து கனமழை பெய்யுங்கிற ஒரு வானிலை முன்னறிவிப்பையும் கொடுத்துருக்குறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு திடீர் மழையும் பெய்ய

0: கூடிய சூழல், பகல் நேர வெப்பநிலையும் இப்படி மாறி மாறி வெப்பமும் குளிர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இப்போ இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் இளம் பயிர்களுக்கு என்ன மாதிரியான மேலாண்மை முறைகளை கடைபிடிக்கணும்?
1: அது ஆரம்பத்தில் சொன்னேன், பயிருக்கு வந்து நம்ம வந்து தலைச்சத்தை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு. குறுவை பயிரை பொறுத்தளவுக்கு பயிருடைய வளர்ச்சி வேகமாக இருக்கும். நம்ம தாளடி சம்பா பருவத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பருவத்தில் தான் வந்து பயிருடைய வளர்ச்சி வேகமாகவும் இருக்கும், அதிகமான சத்துக்களை எடுத்துக்கும். அப்போது வந்து நம்ம ஒரே நேரங்களில் தலைச்சத்தை கொடுக்கும்போது பயிர் அபரிமிதமாக வளர்ந்து பூச்சி நோயை தான் உருவாக்கும். அதிகமான வெப்பம் உடனடியாக மழை கிடைக்கும்போது பயிர் இயற்கையாகவே பச்சை நிறத்துக்கு மாறி வேகமாக வளரும். அந்த சீத சூழ்நிலை தகுந்து நம்ம வந்து உரமிடுதல் வேண்டும். திட்டமிட்டு உரமிட்டால் பயிர் நல்லது மகசூலை எடுக்க முடியும்.
0: சரி, இப்போ இந்த விதை வாங்கும்போது விவசாயிகள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அது பில்லை பத்திரமாக வச்சுக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு விதை வாங்கும் பொழுது அதில் வந்து விதை நேரத்துக்குரிய அந்த கலவையெல்லாம் கலந்துருப்பாங்களா, அல்லது வந்து விதை வந்து சரியாக முளைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் விவசாயிகளுக்கு இருக்குது. அப்போ அந்த விவசாயிகள் எந்தெந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும்?
1: அதாவது நல்ல ஒரு சிறப்பான கேள்வி. விவசாயிகள் வந்து விதை தேர்வு வந்து முக்கியம். அது வந்து சான்றாட்டை பொருத்திய விதைகளை மட்டும்தான் வாங்கணும். ஒரு அட்டை பொருத்திய விதைகளை வாங்குவதை தவிர்க்கணும். இரண்டு அட்டை பொருத்திய, ஒன்று வெள்ளை நேரத்தில் இருக்கும், இன்னொன்று நீல நேரத்தில் இருக்கும். அந்த ரெண்டு அட்டை பொருத்திய விதைகளை மட்டும் வாங்கும்போது அதனுடைய காலாவதி நாள் அதில் இருக்கும், எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கும். அது எந்த தேதி அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த விதைகள் இயற்கையிலே வந்து சுத்தமாக பூச்சி நோய் எதுவுமே இல்லாமல் தான் சுத்தப்படுத்தி தான் சான்று செய்து கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய துறையில் கொடுக்கக்கூடிய ட்ரைகோடர்மாவிரிடி, சூடோமோனாசு, அசோஸ்பைரலோம், பாஸ்பா பாக்டீரியா, இந்த நுண்ணுயிர் உரங்களும் நுண்ணுயிர் கலந்த கலவையாக நம்ம வந்து விதை நிறுத்தி செய்து விதைக்கும் போது நாற்று ஆரோக்கியமாகவும் வரும், பூச்சி நோய் எதிர்ப்புத்தன்மை ஆரம்பத்துலேருந்து கொண்டுட்டு வர முடியும்.
0: இப்போ விதை நிறுத்தி நம்ம ஒவ்வொரு பயிர்களையுமே செய்யணும். முக்கியமாக குருவை படத்தில் சாகுபடிச்சிருக்கிற எல்லா பயிர்களுக்கும் விதை நிறுத்தி
1: கட்டாயம் அந்த பூஞ்சா. கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
2: வணக்கம் சார். இந்த திருச்சி மாவட்டம் துறையிரோட்டம் எல்லாம் கிணற்று பாசனம் சார்.
0: சரி.
2: இந்த மாராடி உபயாரம் தெற்கு மாராடி கிராமம்.
0: சொல்லுங்க.
2: குருவை சாகுபடிங்க எந்த ரகம் வந்து அதிக ஈல்டு வருவீங்க?
1: அதாவதுங்க ஐயா, பொதுவாக வந்து நம்ம சன்ன ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 36 ஒரு சிறந்த ரகமாக ஆரம்ப காலத்தில் நம்மள்ட்ட இருந்தது. அதுக்கப்புறம் ஏடிடி 43, ஏடிடி 53. இந்த ஏடிடி 53 இந்த மூன்று ரகமே சன்ன ரகங்கள். அதில் வந்து ஏடிடி 53 ஒரு சன்ன ரகம், நல்ல ஒரு அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம். குண்டு ரகங்களை பொறுத்தளவுக்கு ஏடிடி 59 மணச்சார்ந்த அதாவது மணற்பாங்கான பகுதிகளுக்கு சிறந்த ரகமாக இருக்குது. ஏடிடி 59 வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மகசூல் கொடுக்குது. 2400 கிலோங்கிறது ஒரு ஏக்கருக்கு சராசரி மகசூலாக எடுத்துருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சன்ன ரகம்னா ஏடிடி 53 ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். குண்டு ரகம் வேணும் அப்படின்னாக்கா ஏடிடி 59 ஒரு சிறந்த தேர்வாக இருக்குங்க ஐயா.
0: இப்போ சில மண்வகை, அந்த மண்வகைகளுக்கு ஏற்ப ரகங்களை தேர்வு செய்ய முடியுமா?
1: கண்டிப்பாக. அதாவது களிமண் பகுதியில் வந்து அந்த குண்டு நெல் ரகங்கள் அதிகமான மகசூலை கொடுக்கும். மணல் பாங்கான பகுதிகளில் சன்ன ரகங்களில் வந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும். அந்த சன்ன ரகங்கள் வந்து களிமண் பகுதியில் போடும்போது வேகமாக வளர்ந்து அதிகமாக தூறு கட்டி தலைகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போது வந்து நம்மளுடைய பொருளாதார பகுதியான தானியங்களுடைய அளவு குறைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் அதில் வித்தியாசம். இயற்கையிலே வந்து மணற்பாங்கான பகுதினா சன்ன நெல் நல்லாயிருக்கும்.
0: இப்போ பட்டம் பார்த்து பயிர் செய்யும் அப்படி அப்படின்னு சொல்வதை விட பட்டம் பார்த்து மண்வகை பார்த்து பயிர் செய்யணும்.
1: ரகங்களும் தேர்வு செய்யணும்.
0: நிச்சயமாக நிச்சயமாக. இப்போ நம்ம எழுச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
3: இப்போ ஒரு பூச்சி வந்து மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால் அதை தாங்கி வளர்ந்து மேலும் மேலும் அது வந்து இதாகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஹலோ.
0: ஐயா சொல்லுங்க. ஆ சொல்லுங்கள். இனிப்பில் தான் இருக்கீங்க. சொல்லுங்கள்.
3: அந்த அந்த இது வந்து தாங்கி மறுபடியும் அதை வந்து தாங்கி அந்த உயிரோட இருக்குன்னு சொல்றாங்க.
0: சரி,
3: அதை வந்து மாற்று இதா வந்து இப்ப பயோடைவர்சிட்டி, அதாவது ஒரு உயிரை அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சிக்கு இன்னொரு பூச்சி உணவாக்குறதுக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான தியரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா உலக அளவில்? அதை மாதிரி ஏதாவது செஞ்சு அந்த எந்த பூச்சி நம்மளுக்கு அழிவை தருதோ அந்த பூச்சியினுடைய இதை அழிக்கிறதுக்கு வேற ஒரு பூச்சியை கொண்டு வர முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆந்தை இருந்தா வந்து எலி குறைங்க.
0: கேட்கலாம் கேட்கலாம் ஐயா. எந்த பகுதிங்க நீங்க? எந்த பகுதி?
3: தஞ்சை மாவட்டம், விவசாய சங்க தலைவர்.
0: சரி கேட்கலாம் கேட்கலாம்
1: ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. அதாவது சூழலியல் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இயற்கையிலேயே ஒரு

0: உயிரினத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு உயிரினம் இருக்குது. இது இயற்கை, இயற்கையில் இருக்கிற சமன்பாடு. நம்மளுடைய ஆராய்ச்சியிலேயும் நிறைய குறிப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்மளுடைய ஒரு பயிரை மட்டும் சார்ந்து இல்லாமல் நெல் வயல்னால் வரப்பில் வந்து உளுந்து இல்லை கலர் பல வண்ணங்களை கொடுக்கக்கூடிய பயிர்களை சாகுபடி பண்ணணும், அதே போல் மொச்சை காராமணி இதே போல கூடிய பயிர் வகை பயிர்களை வந்து வரப்பில் வைக்கணும் அப்படின்னு சொன்னது காரணமே வந்து பல்லுயிர் பெருக்கத்துக்காக. அதாவது அந்த ஒரு பூச்சியை திங்கக்கூடிய பூச்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு இருப்பிடம் வேணும், அதுக்கு உணவு வேணும். அந்த அந்த இனவும் அந்த உணவும் இருப்பிடமும் இருந்தால் தான் அந்த பூச்சியை வந்து அழிக்கக்கூடிய தன்மையை வலுப்படுத்த முடியும். அப்போது நாம் வந்து நம்மளுடைய நெல் வயல்களை சுற்றிலும் இன்றைக்கி களைக்கொல்லி அடித்து வரப்போ வந்து என்ன பண்ணுறோம், காங்கிரீட்டு தரம் மாரி வச்சுருக்குறோம். அந்த நிலையை மாற்றணும். அந்த உயிரினம் எங்கே போய் இருக்கும், நெல்லில் இருக்கக்கூடியது பூச்சியை பூச்சின்னு சொல்கிறோம். அந்த பூச்சி தூங்கக்கூடிய பூச்சி வந்து இருக்கக்கூடிய இடங்களே வந்து பார்த்திங்கனாக்கா இதே போன்ற ஒரு தாவரங்கள், ஒயில்டு தாவரங்கள் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து ஆந்தைகள் அமரக்கூடிய அந்த சிலுவை வடிவ குச்சிகளையோ இல்லை தென்னை மரத்தினுடைய மட்டைகளை வைக்க சொல்கிறோம். அது வந்து இரவு நேரங்களில் ஆந்தைகள் அமர்ந்து எலிகளை சாப்பிடும் மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் மைனாவும் அதில் அமர்ந்து இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சியினுடைய தாயந்து பூச்சிகள் இதெல்லாம் வந்து பிடிச்சி சாப்பிட்டு அதனுடைய சமநிலையை உருவாக்கும். இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் பட்சத்தில் இயற்கையாகவே பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நட்ட 35 நாள் பூச்சி இருக்கோ இல்லையோ ஒரு மருந்தை கொடுக்குறோம். அப்போ இயற்கையான ஒரு பூச்சிகள் இருக்கிறது அழிஞ்சு போகுது. அந்த பூச்சிக்கு தாங்கி வளரக்கூடிய 1-2 பூச்சிகளும் நம்ம இல்லாமல் பண்ணிடுறோம். அப்போ எந்த பூச்சி இருக்குது அதுக்கு என்ன பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம முறையான அளவில் பயன்படுத்தணும்.
1: நிச்சயமாக நம்ம சொல்லப்போனால் பூச்சி மருந்து அடிப்பதற்கு முன்பாக அந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகளை கண்டிப்பாக விவசாயிகளை கடைபிடிக்கணும், இயற்கையும் பயன்படுத்தணும். ரொம்ப ஒரு அதிகப்படியான அளவுக்கு மேலே ஒரு பூச்சியுடைய தாக்குதலுடைய தீவிரம் அதிகமாக இருந்தால்
0: தேவைப்பட்டால் மட்டும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தணும்.
1: சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அந்த பருவநிலை மாற்றங்கிறது ஒரு யதார்த்தமாக இருக்குது. அப்போ தண்ணீர் குறைவான பகுதிகளில் இந்த குறுவை பட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றுப்பயிர்களை விவசாயிகள் தேர்வு செய்யலாம்?
0: இப்போது நிலத்தடி நீர் மட்டும்தான் நம்ம நம்பி சாகுபடி பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போது இத்தகைய சூழ்நிலையில் பயிர் வகை ஒரு மாற்று ஒரு பயிராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோள பயிரும் ஒரு மாற்று சிறந்த மாற்றாக இருக்கும். அந்த பயிர்கள்லாம் இப்போ வந்து குறைஞ்ச நாட்கள் தான், 90-110 நாட்களில் அறுவடை ஆகிடும். பயிர் வகையில் ஒரு அதிகபட்சமாகவே 80 நாளில் நம்ம வந்து அறுவடை இப்போ முடிச்சிடலாம். அதனால் ஒரு சிறந்த தேர்வாக அது இருக்கும்.
1: சரி, இப்போ நம்முடைய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் குறுவை பட்டமாக இருக்கட்டும், சம்பா பட்டமாக இருக்கட்டும், இடுபொருள் செலவினம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாதார சிக்கலாகவே விவசாயிகள் கருதுகிறாங்க. அப்போ அந்த பகுதிகளில் அங்கக வேளாண்மையை விவசாயிகள் கையில் எடுக்கும்போது எந்த மாதிரியான ஒரு பலன்களை எதிர்பார்க்க முடியும்?
0: பொதுவாக நம்மளுடைய காவிரி பாசன பகுதிகளில் அங்கக வேளாண்மையில் மேற்கொள்ளக்கூடிய பெரிய பிரச்சனையே வந்து களை மேலாண்மை. எதை காரணம்னா நம்ம ஆரம்ப காலங்களில் அதிகமான களை விதைகள் மண்ணில் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக முளைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது களையை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டாவது வந்து பயிர்களுக்கு வந்து போதுமான அளவு தலைச்சத்து கொடுக்காதனால பயிருடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுனால ஆரம்ப காலங்களில் அவங்களுடைய மகசூல் குறைவாக இருக்குது. இது ரெண்டும் பெரிய சவாலாக இருக்குது. இதுக்கு வந்து காலகட்டத்தில் வந்து ஒரு சீசனில் வந்து நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது. தொடர்ச்சியாக 2-3 பருவங்களில் தக்கப்புண்டு, அதாவது இலைத்தலைகள் மக்கிய உரங்கள் அதிகமாக அளவு கொடுக்கும்போது மண்ணுடைய வளம் மேம்படும், அதே போல் வந்து களையும் கண்ட்ரோலில் கிடைக்கும். அப்போ தான் வந்து அதிகமான மகசூல் கிடைக்க முடியும். அதாவது இயற்கை விவசாயம் அல்லாமல் ரசாயன உரங்களை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் செய்கிற தவறு என்னென்னா அவங்க வயலில் என்ன களை முளைச்சிருக்கு அப்படிங்க தெரியாமலே களைக்கொல்லி அடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து புல் வகைகளில் குதிரவாளி இருக்கா, அந்த சின்ன சின்ன புல் வகைகளில் இருக்கக்கூடிய கோரை இதே போல் இருக்க களைகளுக்கு அதுக்கு ஏற்ற களைக்கொல்லியை தேர்வு செய்யணும். பூண்டு வகைகள், ஆலக்குடி இதே போல் இருக்கிற அகண்ட இலைகளுக்கு உகந்த களைக்கொல்லியை பயன்படுத்தணும். இதையும் தவற விட்டுடுறாங்க. அதனால் களைகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உரிய நேரத்தில் களைக்கொல்லியை அடிக்கணும். உதாரணத்துக்கு களை முளைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடிய களைக்கொல்லியாக இருந்ததுன்னா அது 3-5 நாட்களுக்குள்ளே விதைத்த நட்ட 5 நாட்களுக்குள்ளே அடிக்கணும். அதுக்கப்புறம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அடிக்கணும்னா 25 நாட்களுக்குள்ளே களைக்கொல்லி அடிக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்து முக்கியம். நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா களைக்கொல்லி அடித்தா எப்போதும் சத்துரும் செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களை கலந்து அடிக்கிறது தவறான ஒரு இது. அதிகமான செலவினத்தை அது உண்டு பண்ணும்.
1: சரி, இந்த இயற்கை விவசாயம் பற்றி இன்னுமே அதிகமாக சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட கேட்கணும். அதுக்கு முன்னதாக நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: திருச்சி மாவட்டம் மாத்தூர் காவிரி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு ஐயா வணக்கம்.
0: வணக்கம்மா. வணக்கம்மா.
2: நானும் 50 வருஷம் முன்னாடி நெல் வாங்கி வேக வச்சுதான் ஐயா நாங்கள் அரிசியெல்லாம் அரைச்சிருக்கோம். இப்போ அதில் வந்து பதர் வந்துருக்கு சார், பதர் நெல் வருதுங்களா?
0: ஆமாங்க.
2: அந்த பதர் நெல் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்க சார். அந்த எதனால அந்த பதர் வருது?

0: கேட்கலாம்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நெல்லில் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா சன்ன ரகங்களில் ஒரு கதிரில் 180 245 மணிகள் வரை நெல் மணிகள் இருக்கும். சன்ன நெல்னால் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும், குண்டு நெல்னால் கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து பொதுவாக நெல்லில் அந்த அனைத்து மணிகளும் நமக்கு முதிர்ந்த மணிகளாக இருக்குமானா இருக்காது. இருக்கும், எப்போ இருக்கும்னா உகந்த சூழ்நிலை தட்பவெப்பநிலை இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அதுக்கு தேவையான நுண்ணூட்டங்களை வந்து உரிய அளவில் கொடுத்துருந்தோம்னா கிடைக்கும். பொதுவாக பதர் வர்றது அதிகம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இயற்கையிலேயே அதிகமான வெப்பம் வந்தது, கதிர் வர நேரங்களில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மகரந்த சேர்க்கை வந்து பாதிக்கப்பட்டு ஒன்று வரும், பதர் வரும். இரண்டாவது வந்து போரான் ஜிங்க் சல்ஃபேட்டு வந்து ஜிங்க் சத்து வந்து குறைபாட்டினால பதர் வரும். அது ரெண்டும் வந்து அதனுடைய மணிகள் உற்பத்தியை குறைக்கும். அடுத்தது வந்து முக்கியமாக நம்ம மணிச்சத்தை வந்து குறைஞ்சி கொடுக்கும்போது மணிச்சத்து குறைபாட்டினாலையும் வரும். இதனால் வந்து ஒரு சராசரியாக ஒரு மணிக்கு 20-25 மணிகள் ஒரு கதிரில் வந்து பதறாக வருவது வரும். இது மட்டும் அல்லாமல் பால் கட்டுற நேரத்தில் நெல்லில் வந்து கதிர்நாவாய் பூச்சி விழுந்தாலும் மணிகள் வந்து பதறாக வரும். இதே சம்பா தாளடி பருவத்தில் குலை நோய் தாக்குதலில் வந்துச்சுனாகும் பதர் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய நிர்வாகத்தின் மூலமா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்.
0: அதாவது பேரூட்ட சத்துக்கள் மட்டுமல்லாது நுண்ணூட்டச்சத்து குறைபாடுலையும் விவசாயிகள் கவனமாக பார்க்கணும், அதையும் கவனமாக சேர்ந்து அதுக்குரிய பரிந்துரைகளை மேற்கொள்ளணும். சரி, இன்னொரு நேர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க.
2: இதுல வந்து வான்வெளியில வந்து யூரியா இருக்கு, சல்பேட் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம போடுறதுல பாதி உரம் தான் நம்மளுக்கு கிடைக்குது, பாக்கி வந்து வான்வெளியில போயிடுது. அத வந்து மழை பெஞ்சா அது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருது. ஏன் அந்த இதை வந்து ஸ்பிரிங்லர் மூலமா அந்த உரத்தை எல்லாம் நம்ம மீண்டும் கொண்டு வர முடியாதா?
0: சரி, கேட்கலாம்.
1: அதாவதுங்க ஐயா, இயற்கையிலே வந்து நமக்கு மழைங்கிறது இயற்கை கொடுத்த ஒரு குடை. அது நம்ம வந்து ஸ்பிரிங்லர் கொடுக்கறது வந்து நிலத்தடி நீர், இரண்டுக்கும் வந்து பௌதிக வேதியத்தன்மை வந்து மாறும். மழை நீருடைய தன்மை மாறும், கிளத்து நீருடைய தன்மை மாறும். இயற்கையிலே ஆகாயத்திலேருந்து வரும்போது அதனுடைய அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் பாண்டிங் மூலயமா தான் இரண்டும் செயற்கை ஏற்பட்டு நேரடியாக ரெண்டும் தலைச்சத்துடைய இதை வந்து கிரகிச்சு மண்ணுக்குள்ளே கொண்டுட்டு வரும்போது அது பயிர் மேலப்படும்போது அம்மோனியாவை நமக்கு ஈஸியாக எளிதில் கிடைக்கக்கூடிய, ஆனால் அம்மோனியா மட்டும் இல்லாமல் நைட்ரஜன் மட்டும் இல்லாமல் மற்ற பிற கடிமங்களும் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சூழல் கொடுக்குது. அது மழைநீர் கொடுக்கறத நம்மளுடைய ஆர்டிபிசியலாக நம்ம நீர்லேருந்து கொடுக்க முடியாது. இன்றைக்கும் நல்ல உயர்ந்த தொழில்நுட்பங்களாக கடைப்பிடிக்கக்கூடிய பண்ணைகளில் மழைநீரை தொட்டியில் சேகரித்து அதை இலைவழி திரிப்பாக கொடுக்குறாங்க, யூரியாவுக்கு மாற்றாக. நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணையில் கிடைக்கக்கூடிய மழைநீரை சேகரித்து அதை 1-2 முறை நீங்கள் தெளித்து பாருங்கள், உங்களுடைய பயிருடைய மகசூலும் வித்தியாசப்படும், பயிருடைய அந்த மகசூலுடைய தரமும் மேம்பட்டு இருக்கும்.
0: நிச்சயமாக. இப்போ நம்ம இந்த உயிர்ம சான்றளிப்பு துறை பணிகளை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
1: உயிர்ம சான்றளிப்பு வந்து ஒரு பொருளை வந்து மேம்படுத்தி வைக்கிறதுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த சான்றல். இந்த சான்று பெற்ற விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கும் இங்கே நம்மளுடைய உள்நாட்டு சந்தைகளையும் உயர்ந்த சந்தைகளையும் விற்பனை செய்வதற்கு அதை வந்து விளம்பரப்படுத்தாமல் அவங்களுடைய பிராண்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு தரங்கள் இது. இதை வந்து அந்த பண்ணையை வந்து பதிவு செய்த விவசாயிகள் மட்டும்தான் அந்த தரங்களை கடைபிடித்து அதை விதை சான்றளிப்பு முயற்சி உயிர்மச் சான்று துறையின் மூலயமாக சான்று வழங்கி அதை அங்கீகரிக்கிறோம்.
0: இந்த உயிர்ம சான்றளிப்பு பெறணும்னா ஒரு விவசாயி என்ன செய்யணும்?
1: அவர் வந்து அவருடைய பண்ணையினுடைய அடிப்படை ஆதாரங்களோட இது எல்லாமே இணையதளத்தின் மூலயமா தான் பதிவு மேற்கொள்ள இயலும். அந்த விவசாயினுடைய அடிப்படை ஆதாரங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டுடைய நம்பரு, அவருடைய சிட்டா அடங்கல், அவருடைய அமைப்பு, பூமியினுடைய அமைப்பு, இதன் கூட எல்லாமே ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பண்ணையில் என்ன பண்ண போகிறாரு, என்ன சாகுபடி பண்ண போகிறாருங்கிறது ஆண்டு திட்டம் ஒரு முதல் பருவம், இரண்டாவது பருவம், 3 பருவத்துக்கும் கொடுத்துடணும். என்னென்ன முறையில் பண்ண போகிறாரு, இயற்கை வேளாண்மை நான் இதை தான் செய்ய போகிறேன், இந்த பயிருக்கு நெல்லுக்கு இதை தான் கடைப்பிடிக்க போகிறேன், தென்னைக்கு இதான் பண்ண போகிறேன், மாவுக்கு இதான் பண்ண போகிறேங்கிற செயல் திட்டத்தை முன்னாடி கொடுக்கணும். அதுக்கடுத்து அவர் பண்ணையிலே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, உதாரணத்துக்கு உயிர் உரங்களை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்துகிறாரு, வெளியிலேருந்து வாங்குறாரா, உள்ள பண்ணைக்குள்ளேயே தயார் பண்ணுறாரா, என்ன ஸோ மாதிரியான பயோடைவர்சிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க, மரங்கள் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே அதனுடைய சிஸ்டம் பிளான் சொல்லுவாங்க, அந்த பயிர் திட்டம் அதனுடைய சேர்த்து கொடுத்துடணும். இதை கூட வந்து ஒவ்வொரு பண்ணைக்கு ஏற்ற மாதிரி சிறு குறு விவசாயிகளும் அதுக்கான கட்டணங்கள் இருக்குது, பெரிய விவசாயிகளும் அதுக்கான கட்டணங்கள் செலுத்திய பிறகு ஆய்வு மேற்கொண்டு

0: அந்த ஆய்வின்படி தரங்களின்படி பண்ணையில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது முதலாம் ஆண்டு சொல்லுவாங்க. இது தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் அந்த திட்டத்தின்படி இணைந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு 3 ஆண்டு கழித்து தான் வந்து அங்கக சான்றுக்கு வந்து சர்டிஃபைடு ஆர்கானிக்ங்கிற ஸ்டேஜில் வரும். முதலாம் ஆண்டு வரும்போது முதலாம் ஆண்டு மாறுங்காலம்னு சொல்லுவாங்க, 2ஆம் ஆண்டு அதேமாதிரி 2ஆம் ஆண்டு மாறுங்கால் வரும். இந்த 3 ஆண்டு முடிச்சிட்டாங்க, அவங்க பண்ணையில் நெல் இருக்குது, பாரம்பரிய நெல்லோ இல்லை தென்னையோ மாவோ இருக்குன்னாக்க அதுக்கான பையர்ஸ் யார் இருக்காங்க, வெளிநாடுகள் ஏற்றுமதி பண்ணுன்னாக்க அவங்களுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சான்றுன்னு சொல்லுவோம், அந்த வாய்ப்பு சான்றின் அடிப்படையில் டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி வணிக சான்றுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதன் மூலயமா அந்த பொருளினுடைய தரத்தை ஆய்வு மேற்கொண்டு அதனுடைய மாதிரிகள் எடுத்து என்ஏபிஎல் அக்ரிடேட்டட் லேபரேட்டரிக்கு வந்து அந்த மாதிரிகளை அனுப்புவாங்க. அங்கே வந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இதனுடைய எச்சங்கள் இருக்குதா அப்படிங்கிறத ஆய்வு மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அந்த சான்றுகள் வழங்கி அதன் அடிப்படையில் தான் ஏற்றுமதி செய்கிறீர்களும்.
1: இப்போ ஒரு விவசாயிக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நான் வந்து அங்கக விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னென்ன அதற்கான ஒரு அடிப்படை விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது, அதற்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா? இப்போ இந்த பட்டத்தில் இந்த பயிரில் இதெல்லாம் செய்யணும், உயிர்ம பொருட்களை பயன்படுத்தணும், இந்த மாதிரியான பயிற்சி அது இந்த மாதிரி ஆலோசனைகளை கொடுக்குறீங்களா?
0: கட்டாயம். அதாவது பதிவு செய்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி வழங்குகிறோம். அவங்க பண்ணையில் வந்து என்ன நம்ம ரெக்கார்ட்ஸ் எப்படிலாம் பதிவேடுகளை பராமரிக்கணும், என்னென்ன பதிவேடுகளில் எதை அதாவது இடுபொருள்களுக்கு எப்படி எழுதணும், உற்பத்தி செய்த பொருட்களை எப்படி பராமரிக்கணும், எப்படி பொருட்களை வந்து பேக்கிங் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகளும் அதில் சொல்லிக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நடக்கக்கூடிய ட்ரேட் ரிலேட்டடான எல்லா எக்ஸ்போவுக்கும் கண்காட்சிகளுக்கும் அவங்களுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறோம்.
1: இந்த சந்தை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது விற்பனை, ஒரு விவசாயி ஒரு தனிநபராக விற்பனை செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாகவே இருக்குது, அல்லது அவருக்கு நிறைய அதில் சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அப்போ உங்களுடைய துறை மூலமாக இந்த விற்பனையாளர் நுகர்வோர் சந்திப்பு, பையர் செல்லர் மீட், அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா?
0: வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை மூலமாக வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயிர்ம விவசாயிகளை வந்து ஒருங்கிணைத்து சந்தை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம் துறை மூலயமா. அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி எச்சங்களை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய செலவினங்களை வந்து அரசே ஏற்றுக்கொண்டு மானிய வகையில் அவங்களுக்கு அந்த வகையிலும் உதவி செய்கிறோம். இதெல்லாம் வந்து துறை ரீதியாக பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கண்காட்சிகளை பொருட்காட்சிகளை வந்து ஒவ்வொரு ஜோனாக நடத்துகிறாங்க. அந்த ஜோன்லேயும் வந்து இயற்கை வேளாண்மைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்.
1: அது இயற்கை விவசாயம் அப்படிங்கும்போது செலவினம் குறையுது, அதே நேரத்தில் ஒரு தரமான பொருள், ஒரு நஞ்சில்லாத பொருள் நுகர்வோரை சென்றடையுது. ஆனால் இப்போ நமக்கு வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதை எங்கே போய் விற்பனை செய்கிறது, இந்த இயற்கையில் விளைவித்த பொருளை எங்கே விற்பனை செய்கிறது, அந்த மார்க்கெட், அந்த சந்தை விலை நிலவரங்கள் அல்லது சந்தை சார்ந்த விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
0: இயற்கை வேளாண்மையில் நாம் முதல்ல செய்யக்கூடிய இது பார்த்திங்கனாக்கா எந்த பொருளை உற்பத்தி பண்ண போகிறோம், எங்கே விற்பனை செய்ய போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இதில் உள்ளே வரணும். இல்லைனா சர்டிஃபிகேஷனுக்குள்ளேயே இருக்கிறது வந்து நம்ம கேள்விக்குறியாக இருக்கும். இந்த பொருளை வந்து இந்த சந்தைக்கு, இந்த உலக சந்தைக்கு நம்ம ஏற்றுமதி செய்ய போகிறோம், அதுக்கு இந்த தரங்களின்படி வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போகணும். அப்போது இதுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே நடக்கக்கூடிய இந்த கண்காட்சிகள் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அதில் செய்கிற திட்டமிட்டு முன்னாடியே பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி திட்டமிட்டு தான் இறங்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆண்டு என்ன உற்பத்தி பண்ண போகிறோங்கிறது இந்த ஆண்டே நம்ம வந்து நம்மளுடைய திட்டமிடுதலில் இருக்கணும். அப்படி வந்து அது மட்டும் போதாது, ஒரு ஒருங்கிணைந்த குழுவாக, ஒரு குறைஞ்சபட்சம் 25-300 விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழுவாக பண்ணும்போது தான் பெரிய அளவிலான ஒரு குவான்டிட்டி கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கும் பெரிய பெரிய வியாபாரிகளை நம்ம அணுகி நம்மளுடைய அதிகமான பொருளை அதிகமான விலைக்கு விற்க முடியும்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம். கடலூர் மாவட்டத்திலிருந்து அர்ஜுனன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
2: சார், இப்போ குறுவை சாகுபடியெல்லாம் இப்போ வந்து வளர்ச்சி பருவத்தில் இருக்கு. இந்த டைம்ல வந்து இலைத்தேன், அதாவது இலை செம்பேன்னு சொல்றாங்க, அந்த தாக்குதல் வந்து அதிகமா இருக்கு. அதை இயற்கை முறையில கட்டுப்படுத்த முடியுமா? அப்படி கட்டுப்படுத்தினா வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நம்ம கையாளணும்?
0: அதாவது நன்றிங்க ஐயா. பொதுவாக வந்து இந்த பேன் வகையில் வந்து பார்த்து வந்து வறட்சியான சூழலில் தான் அதிகமான அளவில் பேன், செம்பேன் இதெல்லாம் வந்து தாக்குதல் இருக்கும். அந்த இயற்கை வேளாண்மையில் வந்து பூச்சி விரட்டி, இயற்கை பூச்சி விரட்டி மூலயமா தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் இயற்கை பூச்சி விரட்டியை பயன்படுத்துகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறைந்த அளவு நீரில் வந்து நம்ம தெளிப்பை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து தவிர்த்துட்டு குறைஞ்சபட்சம் அதனுடைய தெளிப்பு திரவத்தினுடைய அளவு வந்து ஒரு 200 லிட்டர்னாச்சும் அதை கொண்டுட்டு வரணும். அப்போது தான் வந்து அந்த 5 இலை கரைசல்களில், நம்ம இஞ்சி பூண்டு கரைசலாக இருக்கட்டும், எந்த பூச்சி வெரைட்டியாக இருந்தாலும் அது வந்து கண்ட்ரோலில் கிடைக்கும். குறைஞ்ச அளவு வால்யூமில் தெரிக்கும் போது கிடைக்காது.
1: சரி, இப்போ நம்ம விவசாயிகள்

0: பொறுத்தவரை சாகுபடியிலிருந்து வரக்கூடிய வருமானம். அதே நேரத்தில் ஒரு வருடம் முழுவதும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு வருமானம் வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ வேளாண்மை சார்ந்த வருமானம் ஈட்டக்கூடிய வருடம் முழுவதும் ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்புனா என்னென்னலாம் சொல்லலாம்?
1: என்னுடைய துறை சார்ந்ததுன்னா என்னுடைய சார்ந்த தொழில்கள் தான் சொல்ல முடியும். விதை சான்றளிப்பு துறையில் நம்மளுடைய தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, இந்த வகையான க்ரீன் மெனியூஸ் சீட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. இது நம்மளுடைய மாவட்ட மாநில தேவைக்கு நம்மளுடைய கிட்ட இல்லை, வெளி மாநிலேருந்து தான் நம்மளுடைய இறக்குமதி செஞ்சு வழங்குற மாதிரி இருக்குது. நம்ம விவசாயிகள் இதுக்கு வந்து குறைஞ்சபட்ச செலவு தான் ஆகும். எந்த விதமான கேரிங்கே இல்லாமல், உரம் இல்லாமல், பூச்சி மருந்து எதுவும் தெளிக்காமலேயே குளிஞ்சோ தக்கப்பூண்டோ சனப்போ வரும். இதை இந்த வறட்சி பருவத்தில் நமக்கு வந்து விதை உற்பத்திக்கு உகந்த தருணம் தான் இது. ஏன்னா எதிர்வரும் மழையை வந்து குறைவாக இருக்கிறதுனால ஒரு சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காய்கறி விதைகளை விதை உற்பத்தி பண்ணுறது, மலர் சாகுபடிக்கான தேவையான அந்த ப்ராபகேட்டிங் மெட்டீரியல், இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது ஒரு சிறந்த தொழிலாக இருக்கும். விதை மற்றும் விதை சார்ந்த தொழில்களை சில இளைஞர்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டுக்கு நல்லா விற்பனை செய்ய முடியும். அதே நேரத்தில் விவசாயிகளை, அதிகமான விவசாயிகளுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும்.
0: சரி, இந்த விதை உற்பத்தின்னு சொல்லும்போது இந்த விதைப்பண்ணை, அந்த விதைப்பண்ணையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன?
1: விதைப்பண்ணையில் வந்து உதாரணத்துக்கு நம்ம அதிகமான அளவில் காய்கறிகளை வந்து ஹைப்ரிட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஹைப்ரிட்டை வந்து நம்ம சொந்த பண்ணையிலேயே ஒரு 100 குழியிலேயோ, அதாவது 50 சென்ட்லேருந்து 100 சென்ட்டுக்கு அதிகமாக, 50 சென்ட்டுங்கிறது அதிகமான பரப்பளவு தான் ஹைப்ரிட்ஸ் போகும்போது. அந்த ஹைப்ரிட்ஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தொழிலாகவும் அவங்களுக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கும். காய்கறிகளில் வந்து விதை உற்பத்தி வந்து வீரிய விட்டு காய்கறிகளில் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து கீரை வகைகள், அந்த கீரை வகைகளும் நமக்கு வந்து சீடுடைய தேவை வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து கொத்தமல்லியாக இருக்கலாம், அல்ல நம்ம சிறு கீரைகள் வகைகளாக இருக்கலாம், அது பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது, சந்தை வாய்ப்பு இருக்குது.
0: சரி, இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரதான பயிர் நெல் தான். அப்போ இந்த மாதிரியான வருடாந்திர பயிர்களில் விதைப்பண்ணை அமைக்கணுன்னா விவசாயிகள் என்னென்ன ஆவணங்களை கொண்டு வரணும்?
1: அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் விதை சான்று அலுவலகம் இருக்குது. அந்த எந்த விதையை ஆதார விதையாக பயன்படுத்தினாங்க, அதனுடைய பில்லு, அதனுடைய அட்டை, அதை எந்த பண்ணையில் பயன்படுத்தியிருக்காங்க, அவங்க வயலுடைய சிட்டா அடங்கல் காப்பி, அதனுடைய மேப், இது இருந்தால் போதும். அந்த விவசாயியுடைய முகவரிக்காக அவருடைய ஆதார் என்ன, அவருடைய இருப்பிட முகவரி, இதை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய அந்த பகுதி வட்டார உதவி இயக்குனர் அணுகுனாவே அங்கே பதிவு மேற்கொண்டு அந்த விதை உற்பத்திக்கு இணைஞ்சு கொள்ளலாம்.
0: சரி, இது விதைப்பண்ணை அப்படிங்கும்போது அதற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட மாதத்தில் பதிவு பண்ணணும்னு ஏதாவது விதிமுறை இருக்கா?
1: கண்டிப்பாக விதைச்சத்துலேருந்து பூக்கிறதுக்கு முன்னாடி 15 நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து விதைப்பண்ணையை பதிவு செஞ்சிடணும். ஏன்னா பூக்கிற நேரத்தில் விதையை வந்து பதிவு பண்ண இயலாது. நெல்லுக்கு மட்டும்தான் வந்து பூக்கிறதுக்கு 15 நாளுக்கு முன்னாடி வரலையும் பதிவை ஏற்றுக்குவாங்க. நடவு நட்ட அல்ல விதைச்ச ஒரு 15 நாளுக்கு அப்புறமே அவங்க வந்து விதைப்பண்ணை பதிவை மேற்கொள்ளலாம்.
0: அப்போ விதைப்பண்ணையிலையும் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு?
1: கண்டிப்பாக.
0: இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடுல ஒரு வருடாந்திர பரப்பளவு ஏறக்குறைய 52.72 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருது. அதுவும் குறிப்பாக நம்ம டெல்டா பகுதிகளில் சேர்த்து குறுவையில் மட்டுமே ஒரு 5.14 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த பருவமழை தாமதங்கள், இந்த அதே போல் இந்த பம்ப்செட் மூலமாக நம்ம சாகுபடி செய்யும்போது ஏறக்குறைய ஒரு 3.5 லட்சம் அளவுக்கு ஒரு நெல் சாகுபடிக்கான பரப்பு எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் இந்த குறுவை சாகுபடி குறித்து ஒரு பயனுள்ள செய்திகளை இன்னும் சொல்லப்போனால் ஒரு தண்ணீர் குறைவான பகுதிகளுக்கான மாற்றுப்பயிர் ஆலோசனைகளையும் சொன்னீங்க. நிச்சயமாக விவசாயிகள் கடைபிடிப்பாங்க. முக்கியமாக நீங்கள் சொன்னது போல் இந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு, அதே போல் இந்த உர நிர்வாகம், நீங்கள் சொல்வது போல் மணிச்சத்து அளவை சரியாக கொடுப்பது, மேல் உரத்தை 2 பகுதியாக பிரித்து கொடுப்பது, இது போன்ற ஒரு ஒருங்கிணைந்த உர நிர்வாகத்தை செய்யும் பொழுது இடுபொருள் செலவினத்தையும் குறைக்க முடியும். உயிர்ம விவசாயத்தை, அங்கக வேளாண்மையை கையில் எடுக்கும்போது நமக்கு வந்து தரமான நஞ்சில்லாத பொருள் நுகர்வோருக்கு கிடைக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: நன்றி. நேயர்களுக்கும் நன்றி.

நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை குறுவை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் தஞ்சாவூர் விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு உதவி இயக்குனர் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறை

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் இவியன் நகரில் புதிய நட்புறவு மற்றும் சர்வதேச ஒருமைப்பாட்டுணர்வை கட்டமைப்பது தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்தில் தற்போது பங்கேற்றுள்ளார். G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ள இந்த கூட்டத்தில் தென் நாடுகளின் குரலை பிரதமர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கவுள்ளார். தொடர்ந்து கனடா பிரதமர் மார்க் கார்னே, பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டார்மர், ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்கிறார். விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடப்பு கரீஃப் பருவத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்த உயர்மட்ட வேளாண் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், எல்னினோ சூழலில் பருப்பு வகைகளில் தன்னிறைவு அடைதல், பருத்தி உற்பத்தியை அதிகரித்தல், குறைந்த மழைப்பொழிவு மாவட்டங்களில் அவசரகால திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மருத்துவ இளநிலை படிப்பிற்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி வரும் 22ஆம் தேதி வரை நாடு முழுவதும் டெலிகிராம் செயலி பயன்பாட்டிற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த உத்தரவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை வரும் 30ஆம் தேதி வரை இது சார்ந்த தகவல் பரிமாற்றங்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 121 புதிய மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் பழுதுகளை சரிசெய்ய 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமனம் செய்யவும் அவர் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போது செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை நிறுத்த முடியாது என்றும் வருவாயை பெருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு முடிவெடுத்திருப்பதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு பேசிய அவர், தமிழ்நாட்டின் வருவாய் 100 ரூபாய் என்றால் 145 ரூபாய் செலவு செய்ய வேண்டியிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2026 10 லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாகவும், வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தின் மூலம் வருவாய் இழப்பை சரி செய்ய முடியும் எனவும் அமைச்சர் கூறினார். விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை திரு சி விஜயபாஸ்கர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை நேரில் சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுகவிலிருந்தும் தாம் விலகுவதாக திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசால் நியமனம் செய்யப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறை கூறியுள்ளார். அகில இந்திய குடிமைப்பணி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதன் பயிற்சி மையத்தில் முதன்மை தேர்விற்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஊக்கத்தொகையாக 9,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இதில் சேர விரும்புவோர் நாளை இதன் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு இதன் இயக்குநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வரும் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு எதிர்ப்பு ஓட்டம் நடைபெற இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. இதில் பங்கேற்க விருப்பமுள்ளவர்கள் இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு சிறு தொழில் புரியவும், மாணாக்கர் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலவும் கடன் வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் நாதஸ்வரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின், மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறுகிறது. 13 வயது முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் இதில் சேரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: மேலும் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நியூஜெர்சியில் குரூப் 1 பிரிவில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. போஸ்டனில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் நார்வே ஈராக்குடன் மோதுகிறது. சவுத் ஆம்டனில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் நியூசிலாந்து சற்று முன் 12வது ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 96 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைகிறது.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்கும் முன் ஃபிஃபா 2026 உலக கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: Hello, I'm Mike Perkins at the BBC Sports Centre with the latest World Cup news. The World Cup debutants Cap Verde are...

0: எல்லாருக்குமே அவங்களோட 13 வயது, அதாவது பள்ளி கல்லூரி கால நினைவுகள் வந்து நிச்சயமாக சுகமானதாக தான் இருக்கும். சிலருக்கு அந்த சமயத்தில் கேட்ட சில திரைப்பட பாடல்களும் அந்த நினைவுகளை மறுபடியும் கொண்டு வருகிறது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க.
1: அப்படியான பாடல்கள் தான் பார்த்தீங்கன்னா 80-90 வந்த பாடல்கள், எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான் இப்போ இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கேட்க போகிறோம்.
0: ஆமாம், அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அப்படியா? நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக. ஏன்னா நேர்கள் அந்த மாதிரியான பாடல்கள்லாம் நம்மகிட்ட கேட்பாங்க.
0: ஆமாம்.
1: ஆமாம், அது என்ன நிகழ்ச்சி அதை சொல்லவே இல்லையே.
0: ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 8 மணி ஆயிடுச்சுனாலே அது இரவு இசை இனிமை தான்.
1: அப்படி சொல்லுங்கள் நண்பர்களே. அதான் இரவு இசை இனிமை 8 மணிக்கு அப்படின்றது எல்லாரும் ரெடியாக இருப்பாங்க. கால்ஸ் நமக்கு தொடர்ந்து வந்துவிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி தான் பேச போகிறேன் அப்படின்ற நேர்களுக்கு 240-102-1 அடிக்கடி பேசித்தான் இருக்கேன், இன்றைக்கும் பேசணும்னு நினைக்கிறேன். தகுந்த இடைவெட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு 246-102-1 2 எண்கள் இருக்குது. வாங்க, அருமையான பாடல்கள்லாம் கேட்கலாம்.

0: சூப்பர் ஸ்டாரும் சூப்பர் ஸ்டாரினி ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டான்.
1: ஓஹோ, அந்த படம்
0: ஆமாம்,
1: வந்து என்ன, மன்னன்.
0: மன்னன் திரைப்படத்துலேருந்து இளையராஜா இசையில் பாட்டு, ஒரு
1: ஆமாம்
0: அருமையான பாட்டு.
1: ஆமாம் ஆமாம்
0: இரவு இசை இனிமையில்
1: ஜானகி வந்து கொஞ்சம் அது என்ன, கொஞ்சம் அதிகாரமாக பாடின பாடல் மாதிரி இருந்தது
0: இந்த பாடலா,
1: அவங்க மைல்டாக அது மாதிரி. இப்போ கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க, ஹஸ்கி வாய்ஸ்லலாம் பாடுவாங்க இல்லையா.
0: ஆமாம்,
1: இதில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து கொஞ்சம் பயங்கரமாக அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாடின மாதிரி எனக்கு தோணுது கேட்குறப்ப.
0: அடுத்த நேரம் என்ன பாட்டு கேட்குறான்னு கேட்டுருவோம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார். உற்சாகமா உதயணன் தொகுப்பாளர் இது வரைக்கும். வணக்கம் சார்.
0: சொல்றது யாரு?
2: என்ன ஆர்மோ சார்?
0: ஆர்மோ ஐயா.
2: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பாடல் வேணும்?
2: உறுதிமொழி படத்துல இருந்து அதிகாலை நிலவே அலங்கார சிலையங்கிற பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. தத்து தாளாட்டு போடுற மாதிரி இருக்கு சார். கேட்கறதுக்கு வாய்ஸ் பிரமாதமா இருக்கு சார். அந்த பாட்டு
0: கேட்டுருவோம்.
2: மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இப்போ

0: கேட்ட பாடல் வந்து ஒரு சின்ன சந்தேகம், அதில் அது
1: ம்ஹும்
0: ஜெயச்சந்திரன் குரலா இல்லை கேஜே இயேசுதாஸ் குரலா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது
1: ஜெயச்சந்திரன் குரல் தான் அவர் நேரே சொன்னார், ஜெயச்சந்திரன் குரல்ல தான் அப்படின்னு சொன்னார்.
0: அப்படிங்களா? ஆனால் சில நேரம் அது கேட்கும் போது நம்ம இயேசுதாஸ் அவருடைய வாய்ஸ்
1: கொஞ்சம்
0: மாதிரியே இருக்கு.
1: கொஞ்சம் அது மாதிரி நமக்கு கேட்குறப்ப இருக்கும். ஜெயசுதாஸ் குரலில் ஒரு அது என்ன ஃபுல்லாக அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கர்நாடிக் இது இருக்கு இல்லையா,
0: ஆமாம்,
1: ராகம் பேஸ்டா
0: ஆ
1: அப்படியே இருக்கும்,
0: ஆ
1: பயங்கர நளினமாக இருக்கும்.
0: சரி,
1: ஜெயச்சந்திரன் வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். தமிழ் ப்ரொனவுன்சியேஷனில் ஜெயசுதாஸுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்.

0: ஆனாலும் சில பாடல்கள்ல நமக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இந்த பூவை எடுத்து ஒரு
1: மாலை தொடுத்து.
0: ஆமா ஆமா, இந்த சில பாடல்கள்ல இது ஜெயச்சந்திரன் பாட்டு தான் கன்ஃபார்மா சொல்லிடலாம். அந்த செம்மீனே செம்மீனே அந்த இது ஒன்று இருக்கு, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னே, அந்த பாட்டெல்லாம் பார்த்தா இது ஜெயச்சந்திரன் தான் சொல்லிடலாம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றேன். இணைந்திருக்கின்றோம் இரவு இசை இனிமையில்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்க?
2: கந்தர்போட்டை வட்டம் புதுநாளில முத்து பேசுறேன் சார்.
1: முத்தையா,
2: நல்லா இருக்கு சார்.
1: பிரமாதமா இருக்கும் உங்களை மாதிரியே.
2: ஒரு தாய் சேபதம் படம்,
1: சரி,
2: எனது காணம் உன் காதில் விழவில்லை என்ற பாடல்.
1: அப்படியா? டி.ராஜேந்தர் படம் இல்ல அது?
2: ஆமா சார், ரொம்ப பாட்டு பிடிக்கும்.
1: ஆமா, அதுல கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சீனை அவர் பண்ணிருப்பாரு. விஷத்தை குடிச்சிட்டு உடனே ஓடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பிழைச்சிட்டு அந்த விஷம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணிருப்பார்ல படத்துல.
0: படம்லாம் ஞாபகம் இல்லை போல இருக்கு.
1: அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை அந்த படத்துல.
0: எனக்குமே பாடல்கள் தான் மைண்ட் கேட்டு கேட்டு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க அப்படியே அலசி ஆராயறீங்களே, நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: இல்லை, டி.ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆலினால் அழகுராஜா.
0: ஓ ஆமா ஆமா, அஷ்டாவதானி.
1: ஆமா, எல்லாத்தையும் போடுவார். கதை, இந்திரை கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், எல்லா தயாரிப்பு உட்பட எல்லாமே போட்டு டி.ராஜேந்தர் M.A.
0: ஜானகியும் சேர்ந்து கர்நாடிக்ல கலக்கியிருப்பாங்க. அருமையான பாடல் தான்.

0: ஆசத்திர பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமாம், இந்த இதில் இன்னொன்று சொல்லணும். நம்ம ஜானகி அம்மா வந்து அவங்களுக்கும் பாடியிருப்பாங்க, ஃபீமேல் வாய்ஸ்லையும் பாடியிருப்பாங்க, குழந்தைக்கும் அவங்க தான் பாடியிருப்பாங்க.
0: அந்த இவங்க ஸ்ரீவித்யாவுக்கும் பாடியிருப்பாங்க. அந்த மாஸ்டர் கணேஷ்,
1: ஆமாம், சிலம்பரசன்.
0: சிலம்பரசனா? சிலம்பரசனுக்கும் பாடியிருக்காங்க.
1: ஆமாம், சிலம்பரசன் இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு.
0: மாஸ்டர் கணேஷ்,
1: மாஸ்டர் கணேஷ் அவருக்கு தான். ஆமாம்,
0: கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பார். சிலம்பரசன் குழந்தையால இருப்பார் அந்த படத்தில்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: சிலம்பரசனுக்கும் பாடியிருக்காங்க. ஐ எம் ஏ லிட்டில் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார், அதுக்கும் பாடியிருக்காங்க.
1: இரவு சினிமில இப்போ அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருங்க?
2: நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலேருந்து செல்லதுரை பேசுகிறேங்க சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: திருமதி பழனிசாமி படம் சார்,
1: குத்தாலக்குயிலே
2: பாடலுங்க சார்.
1: கேட்டுருமா?
2: நன்றிங்க சார்.
1: நன்றி நன்றி நன்றி.

0: சத்யராஜ், சுகன்யா, ஆர் சுந்தர்ராஜன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் இந்த படம். அவங்க சுகன்யா கூட டீச்சராக இருப்பாங்க. அவங்கள காதலிக்கிறதுக்காக ஒரு போராடி காதலிச்சிருப்பார். இளையராஜா இசையில் ஒரு அருமையான பாடல் கேட்டோம்.
1: அதாவது பாட்டு புக்குக்கு அப்புறம் 8:33 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இரவு இசையுமே. பாட்டு புக்கில் இந்த கதை சுருக்கம்லாம் போட்டிருப்பாங்களாமே, அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறோம். சரி, இரவு இசை இனிமேல் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தஞ்சாவூர் மகனம்பூச்சாவிலிருந்து குருமூர்த்தி பேசுகிறேன்.
1: குருமூர்த்தி ஐயாவுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து நம்ம தலைவர் பாட்டு, எங்கேயே கேட்ட குரல் படத்திலிருந்து.
1: சரி.
2: பட்டு வண்ண சேலைக்காரி என்னை தொட்டு

0: தொட்டில் கட்டும் நீளம் அந்த பாடல் போடுங்க சார்.
1: அடாடாடாடா, சே எவ்வளவு ரசனையா பாடுறீங்க. ரொம்ப நன்றி ஐயா.
2: பட்டு வண்ண சேலைக்காரி எனக்கு

0: எங்கேயோ கேட்ட குரல்லேருந்து பாடல். அவர் சூப்பர் ஸ்டாரோட கேரியரில் அவர் வளர்ந்து வரக்கூடிய நேரங்களில் வந்த படம் இது. அவரோட முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவியாக இருந்தது.
1: சரி,
0: அது மட்டும் அவரோட ஆஸ்தான இயக்குனர் அவர் அண்ணன் மதிக்கக்கூடிய எஸ்பி முத்துராமன் அவரோட இயக்கம் தான். கதைவசனம் பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம் அவங்க, ராதா அம்பிகா அவங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு மெல்லிய இளையோட கூடிய குரல் அப்படியே வந்து மென்மையாக மலேசியா
1: வாசுதேவன்
0: ரொம்ப வீரமா இருக்கு அவர் பாடல்கள் எல்லாமே. ஒரு சில பாடல் இந்த மாதிரி பாடல்கள் இளையராஜா அவருக்கு கொடுத்து பெரிய ஹிட் அடிச்ச
1: மெலடியும் பார்த்தோம்னா அப்படியே பட்டு துணி மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கும்.
0: என்ன சேலை
1: மலேசியா வாசுதேவன் பாட்டு.
0: அடுத்த பாட்டு யார் என்ன கேட்கறான்னு கேட்டுருவோம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் செல்வநகர்ல இருந்து விமலா பேசுறேன், திருச்சி.
0: சொல்லுங்க
2: சார். உங்க ப்ரோக்ராம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்க ப்ரோக்ராம் கேட்காம தூங்குறது இல்ல சார்.
1: என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க?
2: இல்ல இல்ல, சாதாரணமா சொல்லல, ஒரு
0: சந்தோஷமா சொல்றாங்க.
1: சந்தோஷமா சொல்றீங்களா?
2: சந்தோஷமா மகிழ்ச்சியோட சொல்றாங்க.
0: இது அப்படியே நீங்க வந்து கடிதத்துல எழுதி அனுப்புங்க, இல்ல மின்னஞ்சலும் எழுதி அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி பண்ணிருக்கு, இன்னும் எப்படி மேலும் மெருகூட்டலாம் அப்படின்றதையும் நீங்க எழுதி அனுப்புங்க.
1: பெரும்பாலும் நீங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில பேசுறீங்களா மூலமா நீங்க கடிதங்களும் எழுதி போடுங்க
2: சார். அதுக்கெல்லாம் டைம் இருக்கு சார், டிஎன்பிசி போயிட்டு இருக்கு சார்.
0: அப்படியா? ஓ சரி, நேரம் கிடைக்கும்போது எழுதுங்க.
1: சரிங்க.
2: ஆ கண்டிப்பா செய்யறேன் சார்.
0: சொல்லுங்க, எனக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு கரகாட்டக்காரன்ல இருந்து மாங்குயிலே பொங்குயிலே பாட்டு போடுங்க.
0: கேட்டலாமா?
2: ஆ கேட்டலாம் சார். தேங்க்யூ சார்.

0: நாட்டுப்புற கலையை மையப்படுத்தி எடுத்துப்பட்ட திரைப்படம் இது.
1: ம்,
0: அதாவது தில்லானா மோகனாம்பாளுக்கு அப்புறம் வந்த ஒரு மிகப்பெரிய படம்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் தான்.
1: கரகாட்டக்காரன் தான்.
0: ஆமாம், தம்பி இயக்கி அண்ணன் இசையமைச்ச படம்.
1: ஆமாம்,
0: ராமராஜனோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம்.
1: ஆமாம் ஆமாம்
0: ஆமாம், ஒரு வளப்பழம் இங்கே இருக்குது, இன்னொரு வளப்பழம் எங்கே.
1: ஆமாம், நல்ல காமெடி சீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முக்கியமான இன்னொரு கேரக்டர் பற்றி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க.
0: யாரு
1: இந்த படத்தோட கதாநாயகி யார்?
0: கனகா, தேவிகாவோட

0: பொண்ணு. ஆமாம், அந்த இந்தமானுந்தன் சொந்தமானு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் தான் இவங்க கிட்டத்தட்ட அந்த அவங்களோட ஆர்னமெண்ட், அந்த உடையமைப்பு, உடை அலங்காரம், தலை அலங்காரம்லாம் அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க, தேவிகா மாதிரியே இருப்பாங்க. அது ஒரு தகவல். இரவு இசை இனிமையில் அடுத்து. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் கும்பகோணம் ஆறுமுருகேசன்.
0: கும்பகோணம் முருகேசன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மாப்பிள்ளை பாட்டுல இருந்து மானின் இரு கண்கள் கொண்ட மானேங்கிற பாட்டு போடுங்க சார்.
0: நன்றிங்க, நன்றிங்க.

0: இரவு இசை இனிமையில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: பஞ்சபுரி இளங்கோ பேசுறேன் சார்.
0: பஞ்சபுரி. என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: பூனாகரி கோழிகூரிலிருந்து வெள்ளி ஈழை மலர்ந்தது உயிரில் கலந்து.
0: நன்றிங்க சார்.

0: இரவு இசை இனிமையில் இனிமையான கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வருதே இருக்குது. அதில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பாடல் அனுப்பலாம். உங்களோட குரல் பதிவோ அல்லது குறுஞ்செய்தியோ அதை நீங்கள் வந்து எழுதி அனுப்புங்க. 938-546-1021 இதுதான் திருச்சி வானொலியோட வாட்ஸ்அப் எண். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி முதல் அலைவரிசையில் டிவி ராமானுஜாச்சார்லோ அவர்களோட வயலின் இசை இருக்குது. அரங்கி இசையில் வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்களோட மிருதங்க இசையோட வயலின் இசையை நீங்கள் கேட்கலாம். இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி முதல் அலைவரிசையில் அரங்கி இசை, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. இன்றைய இரவு இசை இனிமையின் நிறைவு நேயர் வணக்கம்.
1: அன்பான அன்பர்களுக்கு, இரு சகோதரர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இரு சகோதரர்களுக்கு
0: வணக்கம் வணக்கம். அவருக்கு சேர்த்து நானே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன்.
1: கண்டிப்பா
0: சொல்லுங்க ஆண்டனி. உங்க வாய்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: கண்டிப்பா தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நிறமாறாத பூக்கள் திரைப்படம் சார்,
0: சரி.
1: அதுல வந்து ஜென்சியம்மா இல்ல ராஜா சார் இசையில ஜென்சியம்மா, ஜென்சியம்மா பற்றி சாத்தின் ஸ்வீட்டா, அவங்க தேர்ட்ல வந்து குயர்ல பாட்டிக்கிட்டு இருந்தவங்க. அப்ப ஜெயசுதாஸ் ஐயா மூலமா ராஜா சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சு 1978 தொடங்கி 82 வரைக்கும் பாடிட்டு இருக்காங்க. 4 ஆண்டுகள் பாடிய பாடல்கள் எல்லாமே அப்பளோடைய சூப்பரா இருந்தது. ஜென்சியம்மா குரல்ல நிறைய பேர் ஒரு ஒரு ரசிகரா இருந்தாங்க அந்த காலகட்டம். இடைக்கால பாடல்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சிங்கர்.
0: அதாவது ஜென்சியம்மாவை பத்தி சொல்றதுன்னா பாடல்கள் வந்து ரொம்ப அளவானது, ஆனா அத்தனையும் அழகானது.
1: நல்ல சார், நிறைய பாடல் ராஜா சார் கொடுத்திருக்காரு சார். ஆனா அவர் போய் திருமணம் முடிச்ச பிற்பாடு

0: ஜெனிசியம்மக்கு திருமண சுபாடு ராஜா சாருக்கு ஒரு கை முறிஞ்சது மாதிரி இருந்ததாம்.
1: ஓஹோ, சரி சரி.
0: அதுக்கு பிற்பாடு தான் சொர்லத்தம்மாவை கொண்டிட்டு வந்தது.
1: சரி சரி சரிங்க ஆண்டனி, ரொம்ப அருமையான தகவலாக தெரிங்க, ரொம்ப நன்றிங்க.
0: தேங்க்யூ.

0: இன்றைய இரவு இசை இனிமையில் வந்த நேயர்கள் மொத்தம் 10. அவர்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் முத்து. பங்கேற்ற பாடல்கள் கேட்ட அனைவருக்கும் நன்றி. ரிச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் நியூஸ் அட் 9:15. இனிய ராகத்தில் மீண்டும் சந்திப்போம்.
1: Good evening. This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9.

0: பிரகாசன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதில் தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னா அது மிகையல்ல. சென்னை உள்ளிட்ட 5 தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றப்படுவதால் என்ன பயன் சார்?
1: இது ஒரு முக்கியமான கேள்வி, மிகச்சிறந்த கேள்வி. இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ன்றது இப்ளேஸ் கீ ரோல். ஏன்னா ஒரு ஆசிரியர் தான் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுறது இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஆசிரியர் ஐடிஐல ட்ரெயினரா இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கற இடம் தான் இந்த நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். அதுக்கு முன்னாடி 22 நேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்தியா ஃபுல்லா இருந்தது. கடந்த 12 வருஷத்துல கிட்டத்தட்ட இது ஒரு 33 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டா மாறி இருக்கு. சோ அந்த PM சேது திட்டத்தின் கீழே இந்த ஆசிரியர் பயிற்சி மையங்கள், அதாவது நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் ட்ரைனிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காக 60,000 கோடி 59,000 கோடி ஐடி அப்கிரேட் 1,000 கோடி இந்த 5 சென்டருக்கும். இந்த 5 சென்டர் எங்கன்னா சென்னை, ஹைதராபாத், கான்பூர், லுதியானா, புவனேஸ்வர். இந்த 5 நிறுவனம் தேசிய அளவிலான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக மாற்றத்துக்கு முடிவு பண்ணிருக்கு. இதன் நோக்கம் உலகத்தர பயிற்சி, புதிய தொழில்நுட்ப ஆய்வகங்கள், இண்டஸ்ட்ரி 4.0 பயிற்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பயிற்றுவிப்பாளர் மேம்பாட்டை ஒரே இடத்தில் வழங்குவது. உதாரணமாக இந்த இன்று தொழில்துறைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபாட்டிக்ஸ், செமிகண்டக்டர் மேனுபேக்சரிங், அட்வான்ஸ் வெல்டிங் போன்ற துறைகளில் திறமிக்க பணியாளர்களை தேடுகிறார்கள். இந்த தேவைகளுக்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்கள், புதிய ஆய்வகங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகள் இந்த மையத்தில் உருவாக்கப்படும். சென்னை NST-யில் தென்னிந்தியாவின் திறன் மேம்பாட்டுக்கான மாற்று அமைப்பாக இல்லாமல் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் இது பயனளிக்கும்.
0: தேசிய திறன் பயிற்சி நிறுவனங்களோட பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. கடந்த 12 ஆண்டுகள்ல அப்ரண்டிஷிப் பயிற்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சார்? இந்த பயிற்சி முறையை தொழில்துறைகளே விரும்புகின்றன.
1: அப்ரண்டிஷிப் என்பது லேர்ன் வைல் ஏர்ன், படிக்கும் போதே நீங்க கொஞ்சம் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல முறை. ஏன்னா ஜெர்மன்ல இதுதான் வந்து டுயல் சிஸ்டம் ஆப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஜெர்மன்ல வந்து 4 நாள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும், 1 நாள் மட்டும் இன்ஸ்டியூட்ல இருந்தா போதும். பட் நமக்கு என்ன பண்ண, நம்ம சிஸ்டத்துல வந்து கிட்டத்தட்ட 5 நாள் கிளாஸ் ரூம் பிராக்டிக்கல் வைக்கிறோம். ஆனா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஐடிஐ முடிச்ச பிறகோ இல்ல டென்த் முடிச்ச பிறகோ இண்டஸ்ட்ரியில போய் 1 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்தால் அந்த மாணவர்கள் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் பண்றதுன்னு கான்செப்ட் அவங்களுக்கு புரியும். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அது எப்படி ப்ரொடக்ஷன் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அந்த எம்ப்ளாயர்ஸ்க்கும் ஒரு திறன்மிக்க பயிற்சி மாணவர்களை தேர்ந்தெடுத்து வழியா இருக்கு. கடந்த 12 ஆண்டுகளில் 54.42 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் அப்ரண்டிஷிப் வாயிலாக தொழில் பயிற்சி பெற்றுள்ளனர். தொழில்துறையை இந்த பயிற்சியை ஏன் விரும்புகிறாங்கன்னு கேட்டா அவர்களுக்கு தேவையான திறன்களுடன் பணியாளர்களை உருவாக்கி கொள்ள முடிகிறது. ஏன்னா அங்க படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஜாப் கொடுங்க, பட் அந்த 1 இயர்ல அவங்க பார்க்கும்போது யாரு எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியுது. இவன் நீங்க கூட அப்ரண்டிஷிப் எடுத்து ட்ரைன் பாதுகாப்பு நடைமுறைகள், குழு பண்பாடு அதாவது கொலாபரேஷன், தர கட்டுப்பாடு குவாலிட்டி கண்ட்ரோல் போன்ற விஷயங்களை நேரடியாக அவங்க கத்துக்க முடியுது. அப்ப பயிற்சி முடிச்ச உடனே அடுத்த நாள் அவங்க ஒர்க் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலான்ற லெவலுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த அப்ரண்டிஷிப் திட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன்.
0: அப்ரண்டிஷிப் பயிற்சி, திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்கப்படுகின்றன, அது எவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது? இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டு.
1: அப்ரண்டிஷிப் திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றின்றது அந்த இளைஞர்களுக்கு படிக்கும் போதே ட்ரைனிங் எடுக்கும் போதே ஸ்டைஃபண்டும் ஒரு பார்ட். அதே சமயத்தில் அவங்க படிக்கும் போதே அந்த 1 இயர் பீரியட்ல வந்து இந்த இப்ப போன முறை சொன்ன மாதிரி அவங்க என்ன ஒரு எப்படி உற்பத்தி பண்றாங்க, எப்படி ஒரு மிஷின் ஆபரேட் பண்றதுன்ற ஒரு நேர்முக பயிற்சி அவங்களுக்கு கிடைச்சிருந்தனால அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்றது அதிகமா இருக்கு. திறன் எங்க இருக்கோ யாரு வேணாலும் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஒரு காலத்துல வந்து அப்ரண்டிஷிப் மூலம் வந்து அப்ரண்டிஷிப் கிடைக்கிறது கஷ்டமா இருப்ப, ரயில்வேஸோ கோஸ்ட் கார்டெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃப்ரீ. ஏன்னா அப்ரண்டிஷிப் முடிச்சோன்னு அவங்க ஜாப் எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டைஃபண்ட்ன்ற பார்ட் போகும்போதும் 5வதுல இருந்து 9வது வரைக்கும் படிச்சவங்களுக்கு நான் சொன்னவங்களுக்கு 1, 14 வயசுக்கு மேல இருந்தே படிக்கலாம். 2வது நீ படிக்க முடியலன்றதுக்காக வாழ்க்கையை விட முடியாது, அதுக்கும் வாய்ப்புகள். சோ 5வதுல இருந்து 9வது வரைக்கும் இருக்கிறவங்களும் அப்ரண்டிஷிப் போலாம். அவங்களுக்கு மாசம் 6,800 ரூபாய் வரைக்கும் அப்ரண்டிஷிப் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறாங்க. 2வது 10வது படிச்சவங்களுக்கு 8,200 ரூபாய் வரையும், 12வது படிச்சவங்களுக்கும் ஐடிஐ முடிச்சிருந்த 9,600 ரூபாய் வரைக்கும், டிப்ளமோ முடிச்சிருந்தா 10,900 ரூபாய், அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தா அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா கூட இருக்கலாம் இல்ல என்ஜினியரிங் அந்த

0: 12,30 இந்த தொகை வந்து மினிமம். ஆனா பல இண்டஸ்ட்ரி அதிகம் சில மறுநாட்டு அதிகமா கொடுக்கும், 18,000-20,000 கொடுக்கறாங்க. ஏன்னா சில சமயத்தில் ஆலை கிடைக்க மாட்டேறாங்க, அந்த நிலைமைக்கு இருக்கனால வந்து அவங்க அதிகமாகவும் கொடுக்கறாங்க. இந்த தொகை வந்து டைரக்டா டிபிடின்னு சொல்லிட்டு டைரக்ட் பெனிபிஷியரி முறையில் செலுத்துறதுனால ஒரு வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. அதே சமயத்தில் அந்த இளைஞர்கள் குடும்பத்துக்கு சுமையாக இல்லாமல் திறன் பயிற்சியும் பெற முடியுது.
1: இந்த பயிற்சியின் மூலம் உதவித்தொகைகள் எவ்வாறு வழங்கப்படுகின்றன அப்படிங்கறத சொன்னீங்க. இதுல வந்து மைக்ரோசாப்ட், ஐபிஎம் போன்ற முன்னணி நிறுவனங்களோட எல்லாம் இணைந்து செயல்படுறாங்க. இதோட நன்மைகள் என்ன?
0: என்ன வேணும் இண்டஸ்ட்ரிக்குன்றது இண்டஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுமே தவிர நாம டிசைட் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் இது வந்து ஒரு சப்ளை டிரிவன் மார்க்கெட் மாதிரி, நாம்புக்கு தெரிஞ்சது எல்லா ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் வேலையை தேடணுறதை விட இந்த நிறுவனங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் விட அதிகமா எம்ப்ளாயிஸ் வந்து மைக்ரோசாப்ட், ஐபிஎம் நிறுவனங்கள உலக தரத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து பண்ணும்போது தெர் இஸ் அ கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. ஒரு 500 கோடிக்கு மேல ஒரு டேர்ன் ஓவர் இருந்தால் ஒரு 2.5% வந்து சமூக நீதிக்காக அவங்க பயன்படுத்தணும். அந்த படம் திறன் பயிற்சிக்கு இந்த அப்ரன்ஷிப் ஸ்டைஃபண்ட்ல இருந்து அதே சமயம் ஸ்கில் ட்ரைனிங்க்கு அவங்க பயன்படுத்தலாம். அதனால அவங்களோட சேர்ந்து இந்த ஐபிஎம், மைக்ரோசாப்ட், சிஸ்கோ, ஆரக்கிள் போன்ற முன்னணி நிறுவனங்களை அவங்களே நேர்முகமாக இந்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை எனேபிள் பண்ணலாம். அவங்களா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, தேவையான திறமைகளை உருவாக்கி கொடுக்கறாங்க. இதன் மூலம் தான் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்சம் பேருக்கு மேல கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கோம் இந்த முன்னணி நிறுவனங்கள் மூலம்.
1: இப்ப இங்க பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்பு உண்டா சார்?
0: ஈவன் ஸ்கில் இண்டியா இன்டர்நேஷனல் சொல்லிட்டு தனியா அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அதன் மூலம் எல்லா நாட்டோட தொடர்பும் திறன் பயிற்சி மேம்பாட்டு கழகம் வந்து அந்த கொலாபரேஷன் எம்ஓஇ பண்ணிட்டு இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அங்க ஃபாரின் அனுப்புற ஆப்பர்ச்சுன்னு கொடுக்கறாங்க. இது அட்வான்டேஜ்னா ஒரு தனியார் மூலம் போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பு மற்ற பல கேள்விகள் உண்டு. இது இந்திய அரசின் மூலம் போகும்போது அதுக்கான எல்லா உத்தரவாதங்களையும் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குது.
1: இந்த பயிற்சி பெற்றவர்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள வேலை வாய்ப்பு குறித்து சொன்னீங்க. இப்ப இந்த திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் அரசின் எதிர்கால திட்டங்கள், மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன, இதற்காக இளைஞர்களை தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க?
0: இன்று வந்து உலகம் ஃபுல்லா இந்த 4ஆம் கட்ட தொழில் புரட்சி, நம்ம இந்த லெபார்டரி ஃபுல்லா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இளைஞர்களை பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அப்போ இருக்கிற உள்கட்டமைப்பை நம்ம அப்கிரேட் பண்ணும். ஒரு காலத்துல ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டும் ஒரு சாக் பீஸ் இருந்தா போதும், இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு, ஏஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்கு நீங்க அரை மணி நேரம் டீச் பண்றது ஒரு அனிமேஷன் மூலம் சில விஷயங்களை விளக்கலாம். அப்போ இன்னைக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர்ன்றத விட அறிவும் திறனும் ஒன்றாக இணைந்து காம்படன்ஸ் லெவல்ல போயிடுச்சு. அப்போ நம்ம என்டையர் இந்த ஐடி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நாங்க டெவலப் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரொபாட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, இந்த 3D பிரிண்டிங், இந்த சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகள்ல வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும். அப்போ நம்ம ஸ்கில் இண்டியா மிஷன் மூலம் இந்த இளைஞர்களை அந்த தொழில்நுட்பத்துக்கு தயார்படுத்தணும், நம்ம இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதனால தான் இந்த PM சேது மூலம் அது 59,000 கோடியில் 1,000 ITIலையும் இந்த 1,000 கோடி மூலம் 5 NSTIலையும் பயிற்சி மையங்களா போட்டிருக்கோம். இந்த ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப்ன்ற ஆன்லைன் மூலம் இந்த ட்ரைனிங் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். ஈவன் ஆன்லைன் ட்ரைனிங் ஆல்சோ ஃப்ரீ ட்ரைனிங் இஸ் அவைலபிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். மேலும் இந்த உலகளாவிய வேலை வாய்ப்புக்கான அந்த திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எளிமையாக சொன்ன நாளைய வேலைக்கான இளைஞர்களை இன்று தயார்படுத்துவதே இந்த முயற்சியின் நோக்கம்.
1: 4ஆம் கட்ட தொழில் புரட்சி, 5ஆம் கட்ட தொழில் புரட்சி, இந்த மாதிரி எதிர்காலத்துல உள்ள தொழில்நுட்பங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் இப்பவே வழங்கப்பட்டு இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இப்ப ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் இணையதளம் அந்த போர்ட்டல் பத்தி சொல்லுங்க சார். இதன் சிறப்பம்சங்கள் என்ன? இது எத்தனை மொழிகளில் வழங்கப்படுகிறது? இது மாணவர்களுக்கு வேலை தேடுவதற்கு எவ்வாறு பயனளிக்கக்கூடியதா இருக்கு சார்?
0: ஏன்னா அந்த ஸ்கில் இண்டியா ஹப்ன்றது திறன் மேம்பாட்டுக்கான ஒருங்கிருந்த கட்டமைப்பு ஆர் டிஜிட்டல் தளம்னு சொல்லலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு வேலை தேடணும்னா ஒரு இடத்துலயும், அப்ரன்ஷிப்புனா ஒரு இடத்துலயும், ட்ரைனிங்னா ஒரு இடத்துலயும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பயிற்சி, சான்றிதழ், அப்ரன்ஷிப், வேலை வாய்ப்பு, ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப், அதில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த தளம் வந்து 23 இந்திய மொழிகளில் செயல்படுது. 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயனாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளனர். இது திறன் மேம்பாட்டுக்கான டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லலாம்.
1: ஸ்கில் இண்டியா டிஜிட்டல் ஹப் மூலம் பல்வேறு விஷயங்கள் அதுல கிடைக்குங்கிறதையும் சொன்னீங்க. திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலம் உருவான மாற்றங்கள் என்ன? வேலை தேடுவோர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து வேலை வழங்குவோர் என்ற நிலைக்கு இளைஞர்கள் மாறியிருக்காங்க, இதை பத்தி சொல்லுங்க சார்.
0: திறன் மேம்பாட்டு பயிற்சியில் என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொன்னா, இந்த உண்மையான வெற்றி

0: புள்ளி விவரங்கள்ல மட்டும் இல்ல, மக்களின் வாழ்க்கையில எப்படி இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்றதுதான் முக்கியமான விஷயம். பல இளைஞர்கள் வேலை தேடுறவங்களா இருந்த நிலையில இன்று வேலை வழங்குபவர்களாக மாறியுள்ளனர். சிறு தொழில்கள், சேவை நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் போன்றவற்றை தொடங்கி பலர் தொழில் முனைவோர்களாகவும் வளர்ந்துள்ளனர். 12.8 லட்சத்துக்கு மேற்பட்டோர் தொழில் முனைவு பயிற்சி பெற்றுள்ளனர். 26,000 மேற்பட்ட புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே ஸ்கில் இந்தியாவின் சமூக மற்றும் பொருளாதார தாக்கத்தை காட்டுகிறது.
1: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிராமப்புற அளவில் திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு சார்?
0: இந்தியாவின் வளர்ச்சிதான் கிராமப்புறத்தின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சி இல்ல மாற்றியும் சொல்லலாம். இதனால்தான் ஸ்கில் இந்தியா திட்டங்கள் கிராமப்புற மக்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் என்ன, பெண்கள் கைவினைஞர்கள், விவசாய இளைய குடும்ப இளைஞர்கள், பழங்குடியினர் போன்ற பல்வேறு தரப்பினருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் இந்த பாரம்பரிய கைவிளைஞர்களுக்கும் நவீன கருவிகள், பயிற்சி, சான்றிதழ், கடன் வசதி போன்ற சந்தை வாய்ப்புகளை வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை 24.2 லட்சத்துக்கு மேற்பட்ட கைவிளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வருமானமும் சுயநிதியமும் அதிகரித்துள்ளது.
1: கிராமப்புற அளவில் இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு, பாரம்பரிய தொழில்கள் இந்த திட்டத்தின் மூலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது சார். உலக அளவில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்க மத்திய அரசு எத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு? ஒர்க் ஸ்கில் போட்டியில இந்தியாவின் இடம் என்ன?
0: இந்திய இளைஞர்கள் உலக தரத்திலான திறன்களை வழங்குவதுதான் இதோட ஸ்கில் இந்தியாவோட மிஷனோட நோக்கம். இந்தியாவை உலகின் ஸ்கில் கேபிட்டல் என்று மாற்றுவதுதான் நமது மத்திய அரசின் முதலான நோக்கமாக இருக்கு. இதற்காக ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சிங்கப்பூர், UAE போன்ற பல்வேறு நாடுகளும் ஸ்கில் மொபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷனல் சென்டர் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. வேர்ல்ட் ஸ்கில் போட்டியில் இந்தியா முன்னேற்றம் மிகவும் பெருமைக்குரியது. 2019 இந்தியா 39வது இடத்துல இருந்தது இந்த வேர்ல்ட் ஸ்கில்ல. 2024 இந்தியா 13வது இடத்தை பெற்றுள்ளது. இந்த 4 வெங்கல பதக்கங்கள் பிளஸ் 12 மெடலி ஆப் எக்ஸலன்ஸ் விருதுகள் இது இந்திய இளைஞர்கள் ஒரு திறனுக்கு ஒரு உலக தரத்தில் இருப்பதை நிரூபிக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமா உலக அளவில் பல்வேறு போட்டிகளை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களை இந்த திட்டம் எவ்வாறு உருவாக்கி இருக்கு, இதுல இந்தியாவோட இடம் என்ன அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு என்ன சார்?
0: 2045 இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதுதான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை. இந்த இலக்கை அடைய சாலைகள், தொழிற்சாலைகள், கட்டிடங்கள் மட்டும் போதாது, அவற்றை உருவாக்கவும் இயக்கவும் திறன்மிக்க மனித வளம் தேவை. அதற்கான அடித்தளத்தை அமைப்பதுதான் இந்த ஸ்கில் இந்தியா மிஷன். வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு, தொழில்நுட்ப திறன்கள், உலகளாவிய வேலைவாய்ப்புகள், பெண்கள் அதிகாரமளித்தல், கிராமப்புற முன்னேற்றம் ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் தேசிய இயக்கமாக ஸ்கில் இந்தியா செயல்படுகிறது. எனவே ஸ்கில் இந்தியா என்பது வெறும் பயிற்சி திட்டம் அல்ல, இது விஸ்கித் பாரத் 2047 நோக்கி இந்தியாவின் மனிதவள புரட்சின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு திறன், ஒவ்வொரு திறனுக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு வாய்ப்புக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாக்குவதே ஸ்கில் இந்தியாவின் லட்சியம்.
1: கடந்த 12 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இளைஞர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகளையும் தன்னம்பிக்கையும் வழங்கியிருக்கு அப்படிங்கறத நிறைய சொன்னீங்க சார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் பங்களிப்பு குறித்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.
0: மிக்க நன்றி.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 9:30. இரவின் இனிமையை மேலும் மெருகூட்ட இன்னிசை கீதங்கள் காற்றலைகள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 10 மணி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனிகேட் ரசிக்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி ராமானுஜ சாருலு அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை, வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வசந்தராக வர்ணம் ஆதி தாளம், தச்சு சிங்கராச்சாரியால் இயற்றியது.

நிகழ்ச்சியில் இனி நிரவதி சுகதயாக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரவிச்சந்திரிகா ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி ராமானுஜ சாருலு அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் வயலின் இசை, வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி சரகுண என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை, கேதார கவுளை ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டிவி ராமானுஜ சார்லு அவர்கள் வாசித்திருந்த வயலினிசை, வலங்கைமான் கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம். நேயர்கள் இணைவிற்கு நாளை காலை 7:35 மருத்துவ நேரம். பங்கேற்கிறார் தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள். நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் சிறப்பு திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் குஜராத் மாநில துணை இயக்குனர் ஜூனா கட் எஸ் குமரவேல் அவர்கள். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.